நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ரான மாதம் இரண்டாம் நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 இன்று வெள்ளிக்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49:45 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல் குரல் எண் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், உலகத்து உயர்ந்தவரோடு பொருத்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே. நினைவலைகள்
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
9: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
9: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
9: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
11: மன்னா மன்னா,
12: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
11: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
12: என்ன,
10: இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
11: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
12: என்ன வழி?
11: இத கேளுங்க மன்னா.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
13: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
11: ஆமா மன்னா, ஆமா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சாம்பல் பூசணி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார்.

முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு. வழங்குபவர் வி. சுரேந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சியாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3:00 ஹலோ டாக்டர். முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுரையீரல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரிஷ் வி கே அவர்கள். 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சிவவல்லி விலாஸ். 4:30 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே சென்னை அஞ்சல் வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, இனி முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 9:00 வரையும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வரம், வெள்ளூர் BMS கதிர்வேல் அவர்களின் தவில் சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கின்ற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:00 நாடகம் மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா, எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மதியம்

0: 12:30 பன்னிசை மாலை. எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார திருவாச பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம். பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்க்ரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 முதல் 5:00 வரை வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5:00 அளவில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். மாலை 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு. இரவு 7:30 உழவர் உலகம். சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி 8:00 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:58 வரையும் திரை இசை. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத சாரல். 10:00 கொஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோ ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குபவர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
0: இனி தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இதனிடையே காலை 6:00 முதல் பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00-10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி சேவை செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் செடல் மகோத்சவ திருவிழாவில் ஆடி மாதம் 8 வெள்ளிக்கிழமை காலை 7:00 அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், காலை 10:00 செடல் உற்சவம் நடைபெறும். பின் இரவு 7:00 அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து உற்சவம் நடைபெறும்.

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று

0: எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை, இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்ல விதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் சௌமியா பாடியது.

0: தலைவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 8 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது சாம்பல் பூசணி சாகுபடி குறித்த, இதில் காத்தமுத்து மற்றும் கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, புரிஞ்சடியா? அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டேன். கொள்ளைக்கு போயிட்டு இறக்கிற நீர் மோட்டர் தனியா நெல் வயலுக்கு பாயிற மாதிரி.

0: ரோட்டில் பாட்டு பாடிக்கிட்டு போகிற ஆள் நம்ம கருத்தமுத்து தான். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யார் காத்தமுத்து குரல் மாதிரி இருக்குது. ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா காத்தமுத்து, அங்கே வாக்கியா உள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிறா?
0: கருத்தமுத்து, அதை வந்துட்டப்பா வந்துட்டப்பா.
1: ஆ வாப்பா, கரை ஏறி மேலே வா.
0: நம்ம வாய்க்காலில் நிறையா நத்தை கிடந்தது, சரி அதெல்லாம் கொஞ்சம் அரித்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு காலையிலே வந்து இறங்கிட்டேன்ப்பா.
1: ஓ நத்தை பிடிக்க போனியா?
0: ஆமாம் போவோம், குரலை கேட்டு தான் நானே எட்டி பார்த்தேன், நீ மேலே ரோட்டில் வந்துட்டு இருந்த. அது என்னப்பா பாட்டு, வாசலில் ஏதோ பூசணி பூன்னேன்.
1: ஒன்றில் கருத்தமுத்து, நைட்டு சினிமாவுக்கு போனா அந்த பாட்டு ஞாபகம் வந்தது, அதான் பாடின்னு இருந்தான்.
0: கருத்தமுத்து முடிவா உட்காருப்பா அந்த மதுவில். நீ பாட்டு சாதாரணமாக பாடிட்ட, ஆனால் ஒரு காலத்தில் வாசலில் பூசணிப்பூ வச்சா பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கு, பரங்கிப்பூ வச்சா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான்ப்பா கோலத்தில் பூ வைக்கிற பழக்கம் வந்ததாக சொல்கிறாங்க.
1: என்ன காத்தமுத்து, எனக்கு ஒரு புது செய்தியை சொல்கிறேன்னா? ஏன் காத்தமுத்து, நம்ம ஊரில் கோலம் போட்டு எல்லா பூவும் தானே வைக்கிறாங்க.
0: காலம் மருவி மருவி போகும்போது இதெல்லாம் எல்லாரும் மறந்து போயிடுறாங்கப்பா. நீ பரங்கிலாம் சாகுபடி பண்ணுற, ஆனால் பூசணிக்காய் சாகுபடி பண்ண மாட்டேங்கிறியப்பா.
1: அப்படி என்னப்பா இருக்குது பூசணிக்காய் சாகுபடி பண்ணுறதுலாம்?
0: பூசணிக்காயை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் அதில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது தெரியுமா? ஆமாப்பா, சில பேர் வந்து அல்சர்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்,
0: என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு அல்சர் சரியாகலங்க, வயிறு எப்போ பார்த்தாலும் எரியுது, கபங்குது, வயிற்றுல என்னமோ பண்ணுது, அப்படிலாம் பயப்படுவாங்க சில பேர். இதுக்கெல்லாம் அருமையான மருந்துப்பா இந்த பூசணிக்காய், இதை சாப்பிட்டா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்ப்பா.
1: ஓஹோ,
0: இது போக இன்னும் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது.
1: இப்போ
0: சாம்பல் பூசணிய அந்த சாறு இருக்குல்ல, அதை வந்து தலையில் அந்த பொடுகு தொல்லைன்னு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, இந்த சாம்பல் பூசணியிலேருந்து சாறு எடுத்து தலையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கு பிறகு நீ ஷாம்பு போட்டு கூட நல்லா குளிச்சிடலாம்ப்பா.
1: ஓ சரி சரி,
0: இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த தலையில பொடுகு தொந்தரவே இருக்காதான். இன்னொன்று என்னன்னா, இந்த பூசணி விதை இருக்குல்ல, அதை நம்ம தலையில தேங்காய் தடவிக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் பாட்டில இந்த விதைய போட்டு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும். நம்ம தலையில தேய்ச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லதான்ப்பா, தாராளமா சாகுபடி செய்யலாம். நிறைய பேருக்கு நம்ம இந்த செய்திகள் எல்லாம் சொன்னோம்னா பூசணிக்காய் பயன்பாடே அதிகமாயிடும்ப்பா.
1: காத்தமுத்தா, அப்ப இந்த பூசணிக்காய் சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி சொல்லுப்பா எனக்கு.
0: ஒன்றும் இல்லைப்பா, ஓட காலத்தில் உடலில் உண்டாகக்கூடிய வெப்பத்தை பூசணிக்காய் தணிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து பரங்கிக்காய் மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்கிறதுனால சாம்பல் பூசணி அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. கோ 1 கோ 2 டயமண்ட் PSS 603 இப்படி ரகங்கள் பல இது இருக்குதுப்பா.
1: கதமுத, சாகுபடி செய்வதற்கு ஏற்ற பருவம், மண், சாகுபடி செய்வதற்கான முறைகள்

0: விதை நேர்த்தி, நீர் நிர்வாகம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு கருத்தமுத்து.
1: கருத்தமுத்து, ஜூலை அப்புறம் ஜனவரி மாதங்கள் பயிரிட ஏற்ற மாதங்கள்பா. ரைட்டா? மானாவாரியில நம்ம சாகுபடி செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் களிமண் கலந்த நிலமா இருந்தாலும் நல்லது.
0: சரி.
1: சாம்பல் பூசணியோடைய வளர்ச்சிக்கு அதிக குளிர் இல்லாத ஓரளவு வெப்பமான பருவநிலை அதுதான் உகந்ததுப்பா. நிலத்தை நல்லா 3-4 முறை உழவு செஞ்சு 2 மீட்டர் இடைவெளியில 60 சென்டிமீட்டர் அகலம் உள்ள நீண்ட வாய்க்கால் அமைச்சுக்கணும். இந்த வாய்க்காலை ஒட்டி 1.5 மீட்டர் இடைவெளியில 30 சென்டிமீட்டர் நீளம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம், இந்த அளவுக்கு குழிகளை எடுத்துக்கணும்.
0: சரி.
1: இதுல அடியுரமா தொடு உரத்தை போட்டு மேல் மண்ணை கலந்து குழிகளை மூடணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து விதைகளை அதுல ஊனணும்.
0: காத்துமுத்து, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு விதைகள் தேவைப்படும்?
1: 2.5 கிலோ விதை தேவைப்படும்பா. விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி 1 கிலோ விதைக்கு 2 லிட்டர் தண்ணி இந்த விகிதத்துல 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 6 நாள் கழிச்சு விதைக்கணும். இதனால முளைப்பு திறன் கூடுதான்பா. இப்ப தயார் செய்திருக்கிறோம்ல குழி, அதுல வரிசைக்கு வரிசை 2 மீட்டரு, செடிக்கு செடி 1.5 மீட்டர், இந்த இடைவெளியில நம்ம 3-6 விதைகளை ஊன்றணும். அடுத்து நீர் நிர்வாகத்தை பத்தி கேட்டல.
0: ஆமா.
1: விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி குழிகளில் நம்ம நீர் பாய்ச்சணும்.
0: சரி.
1: அதுக்கு பிறகு விதை விதைச்ச அடுத்த நாள் கண்டிப்பா தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும். முளைப்பு திறன் வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்ச பிறகு வாய்க்கால்கள் மூலம் வாரம் 1 முறை நம்ம நீர் பாய்ச்சணும்.
0: நோய் ஏதாவது வருமா? கலை நிர்வாகம் பத்தின செய்தி முக்கியமா அறுவடை, இது சம்பந்தமா விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த போது
1: இப்ப நம்ம செடி முளைச்சு வருது இல்ல, குழி 1 கிலோ தொழு உரம், அப்புறம் கலப்பு உரம் 100 கிராம், இதை இட்டு நீர் பாய்ச்சணும்பா. 30 நாள் கழிச்சு 1 குழிக்கு 10 கிராம் யூரியா, இதை மேலுரமா இடணும். விளைச்சல் அதிகரிக்க விதைச்ச 15வது நாள்ல 10 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி எத்திரில் அப்படின்னு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குப்பா.
0: ஓஹோ.
1: அத நம்ம நல்லா கலந்து
0: சரி
1: 4 முறை 1 வார கால இடைவெளியில நம்ம தெளிக்கணும். இதனால கொடிகள்ல பெண் பூக்கள் அதிகம் தோன்றி அதிக காய்கள் பிடிச்சு விளைச்சல் அதிகரிக்கும்பா.
0: ஓஹோ.
1: சரியா?
0: சரியா.
1: நமக்கு மகசூல் தானே முக்கியம்.
0: ஆமா ஆமா ஆமா. அப்பதான் நல்ல லாபம் கிடைக்கும்.
1: ஆமாப்பா. அப்புறம் 15 நாளைக்கு 1 முறை ஏதாவது களை தென்பட்டுச்சுன்னா களைகளை நீக்க செய்யணும்.
0: சரி.
1: சாம்பல் நோய் வர வாய்ப்பு இருக்கு, அப்படி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கார்பன் டைசியம் 0.1% மருந்த 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்பா. ரைட்டா?
0: சரி சரி.
1: காய்கள் முற்றிய நிலையில காய்களின் மேல்பரப்பில் உருவாக அந்த சாம்பல் பொருள் எல்லாம் வந்து உதிர தொடங்கும். இதுல இருந்து இந்த பூசணி விதைச்ச 90வது நாள்ல முத்தி போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காய்களை அறுவடை செய்யலாம்பா.
0: கதமுத, பூசணிக்காவில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா தானே மக்கள் நிறைய பூசணிக்காய் வாங்குவாங்க. இதனால விவசாயிகளும் நிறைய சாகுபடி செஞ்சா லாபம் நிறைய கிடைக்கும்.
1: ஆமா கருத்தமுத்து, கட்டாயமா இதை எல்லாத்தையும் சொல்லணும். உன் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாத்துக்கப்பா. இது போக கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு இருக்குது. அதிக அளவில் இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து சில பேர் அதிகமாக இருக்குன்னுலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுப்பா. ரத்த அழுத்தத்தை குறைக்குதுப்பா அது.
0: அப்போ காத்துமுத்தா, இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிற சாம்பல் பூசணியை பற்றியா, அந்த சாம்பல் பூசணியை பயிரிட்ட நல்ல விளைச்சல் பார்த்த நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறான்.
1: சரிப்பா கருத்தமுத்த, சரிப்பா வீட்டுக்கு போகலாமா?
0: காத்துமுத்தா, மதியம் என்ன நத்த பரட்டல் தானா?
1: ஆமாப்பா, நத்த பரட்டல் பண்ற அளவுக்கு தான் நல்லா கிடைச்சிருக்குது.
0: சரி சரி சரி.
1: பை நிறைய இருக்குது, நீ
0: வேணா
1: கொஞ்சம் எடுத்துட்டு போறியா?
0: இல்ல இல்ல காத்துமுத்தா, உங்க வீட்டுல சமைச்சா நல்லா ருசியா இருக்கு நத்த. ஆனா நான் மதியம் சாப்பிட வந்துடுறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா, மதியம் கட்டாயம் வீட்டுக்கு வந்துரு.
0: சரி சரி.
1: நீ வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன்.
0: ஆ, சீக்கிரமா வந்துடுறேன்.
1: சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
0: பாத்து போயிட்டு வா.
1: நீ எங்க வயலுக்கு போறியா?
0: ஆமா ஆமா,
1: போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா.
2: இதுவரை சாம்பல் பூசணி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
2: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கட்டும்ல. அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த மாற்றுக்கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
1: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர்

0: கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தாவேக் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 632,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில்

0: இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு. வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
5: உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பறவை எது என்று கேட்டு பாருங்கள். அவர் மயில், பச்சைக்கிளி, குக்குருவான், பூனாரை, வேதிவால் குருவி என்று ஏதோ ஒரு பறவையின் பெயரை கூறுவார். அந்த பறவை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேளுங்கள். பெரும்பாலானோர் அந்த பறவையின் நிறத்தை சொல்லி அந்த நிறத்தில் அது இருப்பதால் தான் அப்பறவை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வார்கள். எனவே பெரும்பாலானோருக்கு ஒரு பறவை பிடித்து போவதற்கான காரணம் அதன் வண்ணங்களே. பறவைகளுக்கு வண்ணங்களை தருபவை அப்பறவையின் இறகுகளே. இறகுகள் பறவைகளின் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. பறவைகளுக்கு 6 வகையான இறகுகள் இருக்கின்றன. எனினும் இறகுகளின் முக்கிய பயன்பாட்டை கொண்டு அவற்றை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது பறக்க உதவும் இறகுகள். இவை இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகளில் மட்டும் இருக்கின்றன. இரண்டாவது உடல் இறகுகள். இவை உடல் முழுவதும் காணப்படுகின்றன. மூன்றாவது தூரிகை போன்ற இறகுகள். இவை பெரும்பாலும் முகம் மற்றும் பறவைகளின் தலைப்பகுதிகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக கண்களைச் சுற்றி, நாசி துளைகளைச் சுற்றி மற்றும் அலகின் கடைசியில். இவற்றுக்கு வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பூனை மற்றும் புலியின் முகத்தில் இருக்கும் மீசைகள் உணர்திறனை கொண்டிருப்பதைப் போல் குக்குருவான் போன்ற பறவைகளின் முகத்தில் வாய்க்கு பக்கத்தில் மீசை போன்று இருக்கும் இறகுகள் உணர்திறனை கொண்டிருப்பவையாக இருக்கின்றன. மேலும் கண்களை சுற்றி இருக்கும் இவை கண்களையும் பாதுகாக்கின்றன. இறகுகள் 4 முக்கியமான வேலைகளை செய்கின்றன. முதல் முக்கியமான பணி வெயில், மழை, குளிர் போன்ற தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பது. பறவைகள் வெப்பரத்த உயிரிகள் ஆகும். எனவே அவற்றால் சுற்றுப்புற சூழலுக்கு தக்கவாறு வெப்பத்தை மாற்றிக்கொள்ள இயலாது. ஆகவே அவை தங்கள் உடம்பில் வெப்பத்தை உண்டாக்குவதன் மூலம் சீரான வெப்பநிலையை பராமரிக்கின்றன. பறவையின் உடல் உண்டாக்கும் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுப்பது அதன் இறகுகளே. பறவைகளின் இறகுகள் ஒரு வெப்ப தடுப்பு அமைப்பு போல செயல்பட்டு தடுக்கும் வெப்பத்தை அதன் தோலின் மேற்பகுதியில் நிறுத்துவதன் மூலம் பறவைகள் கதகதப்பாக இருக்கின்றன. குளிர் அதிகமாக இருக்கும்போது பறவைகள் தங்களின் வெளிப்புற இறகுகளை செலுத்திக் கொள்வதன் மூலம் வெப்பம் வெளியேறுவதை முழுவதுமாக தடுக்கிறது. இதன் மூலம் அதன் உடலை மேலும் கதகதப்பாக வைத்திருக்க முடியும். இரண்டாவது பணி இறகுகள் மூலமாக இறக்கைகளையும் வால்களையும் உருவாக்கி பறவைகளின் பறக்கும் இயல்பை உறுதிப்படுத்துவது. எடுத்துக்காட்டாக பறவைகள் படகு போன்ற உடலமைப்பை பெற்றிருப்பதன் மூலம் குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி காற்றை கிழித்து வேகமாக பறக்க முடிகிறது. இவ்வாறு அதன் உடலமைப்பை எலும்புடன் இணைத்து உருவாக்குபவை அதன் இறகுகளே. பறவைகளின் உடலில் பெரும் பகுதியை மூடியிருப்பவை உடல் இறகுகள் ஆகும். மேலும் இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகளில் இருக்கும் பறக்க உதவும் இறகுகள் வேகமாக அல்லது மெதுவாக பறக்க, திசை திரும்ப, கீழிறங்க, மேலெழும்ப என வெவ்வேறு விதங்களில் பறத்தலை உறுதிப்படுத்துகின்றன. மூன்றாவது பணி பறவைகளின் உடம்புக்குள் நீர் புகாமல் பாதுகாப்பது. நான்காவது பணி பறவைகளுக்கு வண்ணங்களை அளித்து அதன் மூலம் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை உருமறை தோற்றத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்வது. இணையை கவர்தல் போன்ற இனப்பெருக்க செயல்களில் ஈடுபடுவது. பெரும்பாலான பறவைகள் அவை வாழும் சூழலையொத்த நிறங்களை பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் பிற இறைக்கொல்லி விலங்குகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு. வழங்கியவர் வி சுரேந்தர் அவர்கள்.
1: நேரம் 6:59. நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: ஏய், இங்க தாதா கிங். கணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்கே

0: எல்லாமே மாஸ் ஹிட்.
1: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ரோமானியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புகாரஸ்ட் நகரில் உள்ள விக்டோரியா அரண்மனையில் ரோமானியா பிரதமர் திரு இலி போலோஜனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிபர் திரு நிக்குசா டானுடன் இணைந்து இந்திய ரோமானியா வர்த்தக மன்றத்தில் உரையாற்ற உள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது சமூக ஊடக பதிவில் சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் மருத்துவர்களின் அறிவுரைப்படி தனது ஆரோக்கியத்தை பாதுகாத்து மீண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பாரத் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நவம்பர் 2 முதல் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த 4 நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்கிறார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். தரையில் இருந்து ஏவப்பட்டு நீண்ட தூர வான இலக்குகளை தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன குஷா ஏவுகணை நேற்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக ஏவி பரிசோதிக்கப்பட்டது. குஷா ஏவுகணையின் முதல் பரிசோதனையில் வெற்றி பெற்ற DRDO விஞ்ஞானிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்று உலக புகழ்பெற்ற பகுதா யாத்திரை ஒடிசாவின் புனித கடற்கரை நகரமான பூரியில் நடைபெறவுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நேற்று ஹராரேயில் நடைபெற்ற 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 7 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. தொடர்வது
3: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஒருவன் ஆண்டவனின் திருக்கோயிலை பழுதுபடாமல் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கே அதை செய்கிறான். மற்றொருவனோ கண்டவைகளையெல்லாம் அதில் போட்டு நிரப்பி அந்த தெய்வீக பாத்திரத்தை துர்நாற்றம் அடிக்கும் சாக்கடை ஆக்கிவிடுகிறான். இவ்விதம் ஒருவருக்கொருவர் எவ்வித சம்பந்தமும் இன்றி தொலைவிலேயே வாழ்கின்றனர். நாளாக ஆக இவ்விருவருக்குமிடையே இருக்கும் தூரம் அதிகமாகுமே அன்றி குறையாது. பிரம்மச்சரியம் என்பது மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றிலும் புலன்களை அடக்குவதேயாகும். சொன்ன புலன் அடக்கத்தின் அவசியத்தை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நான் நன்றாக அறிந்து வருகிறேன். பிரம்மச்சரியத்திற்கான சாத்தியங்கள் எவ்விதம் எல்லையற்று இருக்கின்றனவோ அதேபோல் துறவுக்கும் எல்லையில்லா சாத்தியங்கள் உண்டு. அத்தகைய பிரம்மச்சரியத்தை ஒரு வரையறைக்கு உட்பட்ட முயற்சியினால் அடைந்து விடுவது சாத்தியமல்ல. அநேகருக்கு அது வெறும் லட்சியமாக மாத்திரமே இருக்க முடியும். பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ஒழுக விரும்புகிறவர் தம்மிடம் உள்ள குறைபாடுகளை எப்பொழுதும் உணர்ந்தவராக இருப்பார். தமது அடிமனத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கும் ஆசைகளை தேடி பிடித்து அவற்றை போக்கிக் கொள்வதற்கு இடைவிடாது பாடுபட்டு வருவார். எண்ணங்கள் முற்றும் உறுதி பெற்றாலன்றி பூரணமான பிரம்மச்சரியம் சிந்திக்காது. தானாக தோன்றும் எண்ணம் உள்ளத்தின் ஓர் இச்சையாகும். ஆகையால் எண்ணத்தை அடக்குவது என்பது மனத்தை அடக்குவதுதான் என்று ஆகிறது. மனத்தை அடக்குவதோ காற்றை அடக்குவதை விட இன்னும் அதிக கஷ்டமானது. என்றாலும் உள்ளத்தினுள் ஆண்டவன் இருந்து வருவதால் மனத்தை அடக்குவதும் சாத்தியமாகிறது. அது கஷ்டமாக இருப்பதால் அது சாத்தியமானதே அல்ல என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அது மிக உயர்வான லட்சியம். ஆகவே அதை அடைவதற்கு மிக அதிகமான முயற்சி தேவையாவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் அத்தகைய பிரம்மச்சரியத்தை மனித பிரயத்தனத்தினால் மட்டும் அடைந்து விடுவது முடியாத காரியம் என்பதை நான் இந்தியாவிற்கு வந்த பிறகே அறியலானேன். அதுவரையில் பழ ஆகாரத்தினால் மாத்திரமே எல்லா ஆசைகளையும் போக்கிக் கொண்டு விட முடியும் என்ற மயக்கத்தில் இருந்துவிட்டேன். அதற்கு மேல் நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையில் எனக்குள் நானே பெருமையும் பட்டுக்கொண்டேன். என்னுடைய போராட்டங்களை பற்றிய அத்தியாயத்தை நான் முன்கூட்டி இங்கே விவரித்துவிடக்கூடாது. இதற்கு மத்தியில் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிவிடுகிறேன். கடவுளை அடைவது என்ற நோக்கத்துடன் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு தங்களுடைய முயற்சியில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அவ்வளவு நம்பிக்கை கடவுளிடம் இருக்குமாயின் அவர்கள் மனச்சோர்வு அடைய வேண்டியதில்லை. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை, ஆனால் ஆசை மட்டும் இருக்கும். பரமாத்மாவை தரிசித்த பிறகு அவனுடைய ஆசையும் அழிகிறது. ஆகவே மோஷத்தை நாடுகிறவனுக்கு ஆண்டவனுடைய திருநாமமும் ஆண்டவனுடைய பேரருளுமே கடைசி ஆதாரங்கள். இந்தியாவுக்கு திரும்பிய பின்னரே இந்த உண்மை எனக்கு புலனாயிற்று. எனது ஆரம்ப வாழ்க்கை சுகமானதாகவும் சௌகரியமானதாகவுமே இருந்தது. ஆனால் அந்த பரிசோதனை நீடித்து நிற்கவில்லை. அதிக கவனத்துடன் வசதிக்கான சாமான்களையெல்லாம் வீட்டில் வாங்கி போட்டிருந்தேன். என்றாலும் அவற்றில் எனக்கு பற்று ஏற்படவில்லை. ஆகவே அந்த வாழ்க்கையை ஆரம்பித்ததுமே செலவுகளை குறைக்கவும் ஆரம்பித்து விட்டேன். சலவை செலவு அதிகமாகி கொண்டிருந்தது. அதோடு ஒழுங்காக காலாகாலத்தில் வராமல் இருப்பதிலும் அந்த சலவைக்காரர் பெயர் பெற்றவர். இதனால் 20-30 சட்டைகளும் காலர்களும் இருந்தாலும் அவையும் எனக்கு போதா என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. காலர்களை தினந்தோறும் மாற்றியாக வேண்டும். சட்டையை தினமும் மாற்றாவிட்டாலும் ஒன்று விட்டு ஒரு நாளாவது மாற்றியாக வேண்டும். இதனால் எனக்கு இரட்டிப்பு செலவு ஆயிற்று. அது அனாவசியமான செலவு என்று எனக்கு தோன்றிற்று. ஆகையால் அந்த பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக நானே சலவை சாமான்களை சேகரித்து கொண்டேன். சலவையை பற்றிய ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து அக்கலையை கற்றுக்கொண்டதோடு என் மனைவிக்கும் சொல்லிக் கொடுத்தேன். இதனால் எனக்கு வேலை அதிகமாயிற்று என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அத்தொழில் எனக்கு புதுமையானதாகையால் அதை செய்வது இன்பமாகவே இருந்தது. நானே சலவை செய்து போட்டுக்கொண்ட முதல் கழுத்துப்பட்டையை நான் என்றும் மறந்துவிட முடியாது. தேவைக்கு அதிகமாக கஞ்சி போட்டுவிட்டேன். தேய்க்கும் பெட்டியின் இரும்பில் போதுமான சூடு இல்லை. கழுத்துப்பட்டை எங்கே பொசுங்கு விடுமோ என்ற பயத்தில் அதை சரியாக நான் அழுத்தி தேய்க்கவும் இல்லை. இதன் பலன் என்னவெனில் கழுத்துப்பட்டை ஓரளவு விரைப்பாகத்தான் இருந்தது என்றாலும் அதிகப்படியாக அதற்கு போட்டுவிட்ட கஞ்சி அதிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த கழுத்துப்பட்டையை கட்டி கொண்டு கோர்ட்டுக்கு போனேன். மற்ற பாரிஸ்டர்களின் பரிகாசத்துக்கு ஆளானேன். ஆனால் அந்த நாளிலேயே நான் பரிகாசத்துக்கு பயப்படாதவன் ஆகிவிட்டேன். என் கழுத்துப்பட்டைகளை நானே சலவை செய்து கொள்வதில் இது என் முதல் பரிசோதனை. அதனால்தான் கஞ்சி உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு எவ்வித தொல்லையும் கொடுக்கவில்லை. அதோடு

0: நீங்கள் இவ்வளவு சிரித்து இன்புறுவதற்கு இது காரணமாகவும் இருக்கிறது என்றேன். ஆனால் இங்கே சலவை கடைகளுக்கு பஞ்சமே இல்லையே என்று ஒரு நண்பர் கேட்டார். சலவை செலவு அதிகமாகிறது, ஒரு கழுத்துப்பட்டையின் விலை எவ்வளவோ அவ்வளவு ஆகிவிடுகிறது, அதை சலவை செய்யும் கூலி. அப்படியானாலும் ஆகட்டும் என்றால் என்றென்றைக்கும் சலவை தொழிலாளியையே நம்பி வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் என் துணிகளை நானே சலவை செய்து கொள்ளுவது மேல் என்று எண்ணுகிறேன் என்றேன். ஆனால் தம் வேலைகளை தாமே செய்து கொள்ளுவதில் உள்ள இன்பத்தை என் நண்பர்கள் உணரும்படி செய்ய என்னால் ஆகவில்லை. என் சொந்த வேலையை பொறுத்தவரையில் நாலா வட்டத்தில் சலவை தொழிலில் நான் அதிக தேர்ச்சி பெற்றவன் ஆகிவிட்டேன். என்னுடைய சலவை தொழிலாளியின் சலவைக்கு எந்த விதத்திலும் குறைவானதாகவும் இல்லை. என்னுடைய கழுத்துப்பட்டைகள் மற்றவர்களுடைய கழுத்துப்பட்டைகளை விட விரைப்பிலும் பளபளப்பிலும் குறைந்தனவாகவும் இல்லை. கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தபோது அவர் ஓர் அங்கவஸ்திரம் வைத்திருந்தார். அதை மகாதேவ கோவிந்தரானடே அவருக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார். அந்த அருமையான ஞாபக சின்னத்தை கோகலே மிகவும் போற்றி கவனத்துடன் பாதுகாத்து வந்தார். விசேஷ சமயங்களில் மாத்திரமே அதை அவர் உபயோகிப்பார். அப்படிப்பட்ட விசேஷ சந்தர்ப்பம் ஒன்று வந்தது. ஜோகனஸ்பர்க் இந்தியர் கோகலேக்கு அளித்த விருந்துபச்சாரமே அந்த சந்தர்ப்பம். இதற்கு இந்த அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போக கோகலே விரும்பினார். ஆனால் அது கசங்கி போயிருந்ததால் இஸ்திரி போட வேண்டி இருந்தது. சலவை தொழிலாளியிடம் அனுப்பி இஸ்திரி போட்டு கொண்டு வருவதற்கு நேரம் இல்லை. எனவே அதில் என்னுடைய கைத்திறமையை காட்டுவதாகவே கூறினேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோஸ் டானுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து

0: கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹெல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லின்னா போர்கொஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லின்னா போர்கொஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத்

0: தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ
3: இன்றைய நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சயாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்க் பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய சயாட்டிகா பெயின், முதுகு தண்டுவோட எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தியும் சுருக்கமா பார்ப்போம். முதுகு எலும்புல வெர்டிபரா எலும்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மேல இருக்கிற எலும்புக்கும் கீழே இருக்கிற எலும்புக்கும் நடுவில் இருக்கிறது பேர் தான் இன்டர் வெர்டிபரல் டிஸ்க். இந்த இன்டர் வெர்டிபரல் டிஸ்க் வந்து நம்ம ஒரு 31 எலும்புக்கு நடுவுலையும் இருக்கும்பொழுது, ஒவ்வொரு எலும்புக்கும் மேலையும் கீழே நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க் இருக்கும்பொழுது நமக்கு அது ஷாக் அப்சார்பரா அது செய்யுது, நம்மளுடைய அதிர்வுகளை தாங்கிக்குது, குனிஞ்சி வேலை செய்யறது, அதிகப்படியான வெயிட் தூக்கிறது, முதுகு தண்டுவோட தசைகள் வீக்கா இருக்கும் பொழுதும் அந்த டிஸ்க் ஆனது என்ன ஆகுதுன்னா உள்ள இருந்து வெளியில அமுங்கி வெளில வந்துடும். இது டிஸ்க் பல்ஜ் ப்ரோலாப்ஸ் மைல்டா ஆரம்பிச்சு அதிகமாக சிவியரான ஃபார்ம் வரைக்கும் இருக்கு. லேசா வெளியில வருது, அதிகப்படியா வெளில வருது. இதுதான் சிம்பிளா அதை பிரிக்கணும்னா, இப்ப லேசா வரும்பொழுது அது வந்து அதிக தொந்தரவு கொடுக்காது, ஒரு லேசா வலி இருக்கும். அதுவே அதிகமா வந்து நர்வ் ரூட்டை கம்ப்ரஷன் பண்ணும்போது அந்த நரம்புகள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம வலியை உணர்வோம். உதாரணத்துக்கு இப்ப சர்வைக்கல் ஸ்பைன் அந்த இடத்துல இருக்கிற சர்வைக்கல் டிஸ்க் வெளியில வந்து நர்வ் கைக்கு வர நரம்பை பிடிச்சி அமுக்கும் பொழுது கை நீட்டுக்கும் நம்மளுக்கு வலியை உணர்றோம். இது பிரேக்காலஜியான்னு சொல்றோம். முதுகு தண்டுவடத்துல கீழே பகுதியில டிஸ்க் பல்ஜாகை அது அமுக்கும் பொழுது கால் நீட்டுக்கும் வலி பரவும். இது வந்து சயாட்டிகா. இந்த டிஸ்க் வந்து அதிகமாக நம்ம வெளியில வராம எப்படி நம்ம பேணி காக்கிறது? சிட்டிங் பாஸ்டர் முக்கியம், எலும்புகளின் அடர்த்தி முக்கியம், முறையான உடற்பயிற்சி முக்கியம். இது எல்லாமே நம்ம ரெகுலரா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம முதுகு தண்டுவோட எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்க் பிரச்சனைகள் அதிகமாகவும் பார்த்துக்கலாம், இந்த சயாட்டிகாவும் கம்ப்ரஷன் ஆகும் பார்த்துக்கலாம். ஒருவேளை இது வந்துருச்சு, அடுத்து அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது கிரேட பொறுத்து எந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து அதனுடைய சிகிச்சை முறைகள் மாறும். உதாரணத்துக்கு ரொம்ப மைல்டா இருந்ததுன்னா எலும்பியல் மருத்துவர் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவைப்பட்டா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்பட்டா அதை எடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, இப்ப எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா எலும்புகள் தேய்மானம் ரொம்ப இருக்கா தெரியும். லிஸ்தெசிஸ் ஆண்ட்ரோலிசிஸ் ஆர் ரிட்ரோலிசிஸ் ஸ்பாண்டிலோ லிஸ்தெசிஸ், அதாவது எலும்புகள் நகர்ந்து இருக்கா அப்படின்றத தெரியும். தேய்மானங்கள் நகர்ந்து இருக்குதா நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். டிஸ்க் எந்த அளவுக்கு வெளில வந்திருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ரே மூலமா தெரியாது. இப்ப மைல்டான ஃபார்ம்னா உடனே எடுத்த உடனே நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குலாம் அவசியம் இல்லை. இந்த மைல்டான இருக்கிறது எக்ஸ்ரேல மூலமா பார்த்துட்டு அதுக்கு உண்டான இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயதெரமி, அந்த பிசியோதெரப்பி இயன் மருத்துவம், அது எலும்பியல் மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வாரு, நம்ம பிசியோதெரப்பி செய்யலாம். தசைகளை இலகுவாக்குவதற்கான சில மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இருக்கு, உங்க சிவியரிட்டி தந்தபடி அதையும் எடுத்துக்கலாம். இது எடுக்கும்பொழுது இந்த வழியானது நம்ம நிவர்த்தி ஆகும். ரொம்ப அதிகமா இருக்கு தசையை இலகுவாக்குவதற்கு மாத்திரைகள் போட்டோ, நரம்பு சத்துக்கான சில மாத்திரைகள் சாப்பிட்டோ, இதெல்லாம் சரியாகலன்னா பிசியோதெரப்பியும் சரியாகலன்னா அதுக்கப்புறம் உங்க மருத்துவர் அதை பத்தி உங்க கூட ஆலோசனை செஞ்சு உங்களுக்கு டிஸ்க் அதிகமா வந்திருக்குன்றத நம்ம யூகிச்சு கொள்ளலாம். அப்போ நம்ம அடுத்த கட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும். அந்த நேரத்தில் அது பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம்னா அதுல எந்த அளவுக்கு டிஸ்க் வெளியில் வந்திருக்குன்றத பொறுத்து சிகிச்சை முறை. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சிறு தொலை மூலியமா ஆபரேஷன் பண்ணி ஒரு சிறு அறுவை சிகிச்சை பண்ணி எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ல இப்ப லேட்டஸ்டா அது வந்திருக்கு. முதுகு தண்டோட முன்னங்கள்லாம் ரொம்ப தரக்க வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் முதுகு தண்டுவடத்தை தரக்க வேண்டியது இல்ல, மறுநாளே நோயாளிகள் வந்து நம்ம டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இப்ப எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. அதே நேரத்தில் அதிகப்படியான இருக்கும்போது சமயத்தில் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் சக்சஸ் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் முதுகு தண்டுவடத்தை திறந்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சோ நம்மளுடைய ஆரோக்கியமான முதுகு தண்டுவடத்துக்கு வலி ஆரம்பிக்கிற கட்டத்திலே நம்மள செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காம மருத்துவரை அணுகி அதற்குண்டான இப்ப நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கஷன் பண்ணி மாத்திரைகளும் பிசியோதெரப்பியும் செஞ்சோம்னா நம்ம நிரந்தரமா அதிலிருந்து விடுபட வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சயாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட முக்கிய நிகழ்வுகளை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: அகலே 10 தின் 7 சமுந்தர் பார் ஸ்காட்லேண்ட் கே கிளாஸ்கோ கி ஃபிசாவோ மே பி இண்டியா இண்டியா கே யே நாரே கூஞ்சதே சுனாய் தேங்கே, க்யோகி ஆகாஸ் ஹோ சுகா ஹே 22வே காமன்வெல்த் கேம்ஸ் கா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 7:46. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில இன்னைக்கான எஃபி கொஸ்டின் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதுகளை வென்ற படங்கள் எவை? மறுமுறை உங்களுக்காக கேள்வியே சொல்றேன். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த தமிழ் திரைப்படம் ஆகிய விருதுகளை வென்ற படங்கள் எவை? சரியான விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு இன்னைக்கான வணக்க மக்களே போஸ்டர்ஸ் கீழே உங்களோட ஆன்சர்ஸை சொல்லுங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் நீங்கள் சரியாக சொல்லி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர்கள் எல்லாமே வந்து படிக்கப்படும்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

சும்மா கீழ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பத்தி தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் 9, புவியியல் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 என மொத்தம் 52 காலி இடங்கள் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா BE, BTEC அண்ட் MSc இது வந்து படிச்சிருக்கணும். வயது வரம்பு வந்து 31/7/2026 18 27 வயதுக்குள்ள இருக்கணும். இதோட தேர்ச்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு அண்ட் உடல் தகுதி தேர்வு மூலமா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறைன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். SC ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா July 31 தான் லாஸ்ட் டேட். இது குறித்து மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ONGCIndia.com என்ற இணையதள முகவரியில் போயிட்டு நீங்க சரிபார்க்கலாம். அடுத்ததா விமானப்படையில அக்னிவீர் திட்டத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. கல்வி தகுதி கணிதம் அல்லது கணிதம் மற்றும் இயற்பியல பாடமாக கொண்ட தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெக்னாலஜி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பாடத்தில் 3 வருட டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பையும் வந்து முடிச்சிருக்கணும். 17-21 வயதுக்குள்ள இருக்கணும். அண்ட் தேர்ச்சி முறைன்னு பாத்தீங்கன்னா உடற்தகுதி, எழுத்து தேர்வு, உடல் திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி ஆகியவையும் வந்து கட்டாயமா இந்த இதுல இருக்கும். ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க வேணும்னா விண்ணப்ப கட்டணம் 550 ரூபாய். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 26/7/2026. இது குறித்து மேலும் பல விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.jafre.edcil.co.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கலாம். FB க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன்னா 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த தமிழ் திரைப்படம் ஆகிய விருதுகளை வென்ற படங்கள் எவை அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபேஸ்புக் பேஜில் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. முதல்ல சரியான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் Article 370 என்ற படமும் சிறந்த திரைப்பட விருது பெற்றிருக்கு. அண்ட் தமிழ் திரைப்படத்தில் ராயன் திரைப்படம் வந்து தேசிய விருதை பெற்றிருக்கு. நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேரையெல்லாம் இப்போ படிச்சிடுறேன். பாபு முள்ளக்காடு, VR செந்தில் முருகன் கடலூர், அன்பு ராணி சென்னை, அப்துல் ஜலீல் பட்டாளம், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி, அந்தோனிரா சென்னை, சுமதி பாபு புவனகிரி, நெல்லை பாரதி, யுகபாரதி, பிரசன்னா ராஜேஷ், தீபா தஞ்சை மாவட்டம், பாரிவல்லல் கே அரியலூர் மாவட்டம், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, தா சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டை, எஸ் சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறை, ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், ஷாகுல் அமித் இரவாஞ்சேரி, ஷாகுல் அமித் ராஜா கொடிக்கால் பாளையம், ஆனந்த முருகன் பூலுவப்பாளையம், சோ சண்முக சுந்தரம் மதுரை. நீங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியும் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். மாமன்னன் திரைப்படத்திலிருந்து

0: கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். தேர்வு வினாத்தால் கசிவு பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை

விரைந்து மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47 உயர்ந்துள்ளது. 300 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் டாக்டர் ஹிமாந்த் பிஸ்வ சர்மா நேற்று திஸ்பூரில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இன்று உலக புகழ்பெற்ற பகுதா யாத்திரை ஒடிசாவின் புனித கடற்கரை நகரமான பூரியில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஜிப்மரிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு நாளை காலை 10 முதல் நண்பகல் 12 வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நேற்று மாலை கோலாகலமாக தொடங்கியது. 10 நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியா உட்பட 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. இந்திய அணி சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். கடந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 61 பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நேற்று ஹராரேவில் நடைபெற்ற முதலாவது 20 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல நம்ம ஆர்ஜே புதுவையோட அழகான இடங்களுக்கு போய் அங்க இருக்க மக்கள் கூட பேசி அந்த மக்களோட கதை, அவங்க இடத்தோட தனித்துவம், அப்புறம் அருமை பெருமைகளை நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டியும் ஒரு ஊருக்குள்ள களம் இறங்கிருக்காங்க. அது என்ன ஊர், என்ன இடம்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
5: எல்லாருக்கும் அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறதுனா உங்க ஆர்ஜே சாணி. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக பாண்டிச்சேரியோட சுவாரஸ்யமான இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ஊரு அப்படின்றத நீங்க எல்லாம் கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வேற எங்கேயும் இல்ல, பாண்டிச்சேரியில மூலகுளம் பகுதி தான். சோ அங்க ஒருத்தங்கிட்ட இப்ப பேச போறோம், பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேசணும்.
6: என்னோட பேர் சௌமியா.
5: ஓகே, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
6: நான் நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு டீச்சரா இருக்கிறேன். நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியரா பணியாற்றின்னு இருக்கிறேன்.
5: சூப்பர். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்ல ரொம்ப ஜோலியான டீச்சரா?
6: ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க மாட்டேன், ஜாலியாவும் இருக்க மாட்டேன், மீடியமா இருப்பேன்.
5: அது எப்படி நடுநிலை?
6: இப்ப எல்லாருக்கும் நடுநிலையா இருக்கதானே பிடிச்சிருக்குது, அதனால எல்லாருக்கும் பொதுவா நடுநிலையா இருந்துட்டு போயிடலாமே.
5: சரி, ஓகே. உங்க ஊர்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க?
6: நான் இந்த வீட்ல, இந்த ஊர்ல நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் மேடம் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இருக்கிறேன்.
5: சூப்பர். இப்போ உங்க ஊர் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அது என்ன மாதிரியான ஃபீல்?
6: முன்னாடி கேட்டீங்கன்னா எங்க ஊருன்னு பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இருக்காது. இப்ப எங்க ஊருனாலே உடம்பு சொல்லும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு எங்க ஊர்ல நிறைய டெவலப் ஆயிடுச்சு.
5: என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் சொல்றீங்க?
6: எங்க ஊர் பேரை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் மேடம். எங்க ஊரை வந்து மூலகுளம் சொல்லுவாங்க. ஏன் மூலகுளம் சொல்றாங்க?

0: அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க ஊர்ல அப்ப ஆதி காலத்துல எங்க தாத்தா பாட்டி கேட்ட கதையை தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியாது. மூளையில ஏதோ ஒரு குளம் இருந்துச்சு. அப்ப மழை எல்லாம் செய்யும் போது தாழ்வான இடம்ன்றதுனால மழை தண்ணிலாம் வந்து அங்க தங்கும். அதனால இப்ப எல்லாம் பார்க்கும்போத மூளையில குளம் இருக்குது, மூளையில குளம் இருக்குது, மூலக்குளம் மூலக்குளம் சொல்லி அது மூலக்குளம் மூளையில குளம் இருந்ததுனால அது மூலக்குளம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு வசதி எல்லாம் இல்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வசதி வந்துருச்சு. எங்க ஊர்ல இல்லாத சூப்பர் மார்க்கெட் இல்ல, பஸ் ஸ்டாண்டுனாலே மூலக்குளம் பஸ் ஸ்டாப் தான் எல்லாத்துக்குமே ஹைலைட். விழுப்புரமா இருந்தாலும் சரி, திண்டிவனமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் மூலக்குளம் பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட். இப்ப பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கு, சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்னா ஒன்னு ரெண்டு மட்டும் இல்ல மேடம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இங்க வந்து நான் பாண்டிக்கு போய் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இங்கேயே துணி கடைங்க வந்துடுச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்குது. அதை எதை எங்க எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல.
1: சரி ஓகே. இப்ப உங்க என்ன என்ன மாதிரியான திருவிழாக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் சார்?
0: இங்க பாத்தீங்கன்னா எல்லா கோயில் திருவிழாவும் நடக்கும். இந்த கோயில் நேரத்துல இந்த கோயில மாரியம்மா கோயில பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி உங்களுக்கே சொல்ல தேவையில்லை எப்படி இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாதிரிமா வேற நீங்க வந்துக்கிறீங்க. ஆடி வெள்ளி இங்க மாரியம்மா கோயில இன்னைக்கு கூழ் ஊத்த போறாங்க. எங்க கிறிஸ்டின் சவேரியார் கோயில் இருக்கு, அப்புறம் மாதா கோயில் இருக்கு, அந்திரேயா கோயில் இருக்கு, எல்லா கோயிலையும் இருக்கும் மேம். எல்லா நேரத்துல அந்த
1: நிகழ்ச்சி
0: கண்டிப்பா அதுவும் சிறப்பா நடக்கும் எங்க ஊர்ல. ஒரு நாள் நீங்களும் வந்து பாருங்க.
1: இப்ப வந்து ஒயிட் டவுன்லாம் போயிருக்கீங்களா?
0: ஆ போயிருக்கேன்.
1: ஒயிட் டவுன் பீச்சுக்குலாம் போயிருக்கீங்களா?
0: அதெல்லாம் எப்பவுமே போற இடம்.
1: ஓகே. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாக்குறீங்க? இப்ப அங்க போனா எப்படி இருக்கும், நம்ம ஊர் வந்தா எப்படி இருக்கும்?
0: எங்க ஊர் வந்தா நான் வந்து எப்பவுமே ஜாலியா இருக்கேன் மேம். இங்க இருந்து அங்க போகும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஒன்றும் பெருசாக வேறுபாடுன்னு நான் பார்க்கல. இதுவுமே மாடர்ன் சிட்டியாக தான் நான் பார்க்குறேன், அதே மாடர்ன் சிட்டியா. இன்னும் ஒன்று கல்ச்சர் மட்டும் மாறும். இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம ஒரு அடக்க உடக்கமாக இருக்கும். அங்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் மாடர்னாக ட்ரெடிஷ்னலாக ஸ்லீவ்லெஸ் அது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போவாங்க. மற்றபடி நான் பெருசாக எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்கல.
1: ஓ, பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியாவே பார்க்குறீங்க?
0: ஆமாம், எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா தான் எங்களுக்கு பெஸ்ட்டு.
1: சரி ஓகே. சின்ன வயசுலாம் ஒரு சில இடத்த பார்த்துருப்பீங்க, அங்கே போய் விளையாடி இருப்பீங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது சார் நம்ம இங்கே இப்படிதெல்லாம் விளையாடி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தோணிருக்கா?
0: கண்டிப்பா மேம். அந்த மூலக்குளம் பக்கத்துல பார்த்தீங்க, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அங்கெல்லாம் உட்காந்து விளையாடணும் இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு போய் அதை பார்க்கும்போது அப்படி ஒரு இடமே இல்லையே அப்படின்ற வருத்தம் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய அங்கங்க ஒரு ஒரு இடம் இருக்குது, பட் எல்லாத்தையும் சொல்ல முடியல.
1: ஓகே. என்ன மாதிரியான விளையாட்டுலாம் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாட இருப்பீங்க?
0: சின்ன பிள்ளைகள கூட்டாஞ்சோறு விளையாடுவோம் நாங்க, அது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் நொண்டி விளையாடுவோம், சில்லி விளையாடுவோம், அப்புறம் தாயம் விளையாடுவோம். நிறைய கேம் இருக்குது மேம். பல்லாங்குழி. இப்ப இருக்கிற பசங்களுக்கு போன் 24 மணி நேரம் போனை கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு. அதுலயே எல்லா வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையுமே அதுலயே அடங்கிடுது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு நொண்டி என்னன்னு தெரியல, சில்லி என்னன்னு தெரியல, அப்புறம் இந்த தாய பாஸ் விளையாடுறது தெரியல. அதெல்லாம் கேட்டா இப்ப எல்லாம் ஒரு கேம் இருந்து சட்ட இதெல்லாம் ஒரு கேமான்னு கேக்குற காலத்துல இப்ப நம்ம இருக்கிறோம்.
1: சரி ஓகே. டீச்சரா இருந்தாலும் கேட்டோடனே உங்க ஊரை பத்தி கேட்டோடனே ஒரு ஸ்வீட்டா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் மாதிரி எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ உங்க ஆசிரியர் பணி தொடர வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா?
0: எப்பயாச்சு மேம், எப்பயாவது கேட்போம்.
1: தொடர்ந்து கேளுங்க. ஸோ மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் மூலக்குளம் பகுதியை பற்றி தொடர்ச்சியா சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் யார் யார் என்னெல்லாம் ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

கண்ணா அண்டர் கட்டல தந்தர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடா.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் வி சி பிரமோத். த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ப்ராமிசஸ் நியூ லா டு டேக்கிள் பேப்பர் லீக்ஸ். டுடேஸ் கேபினட் மீட்டிங் டு கம் அவுட் வித் ஸ்ட்ரிக்டர் மெஷர்ஸ் டு டீல் வித் த இஷ்யூ. டெல்லி ஹைகோர்ட் செட்ஸ் அப் ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஃபார் பேப்பர் லீக் கேசஸ் ஆஃப்டர் பிஎம் மோடிஸ் அனவுன்ஸ்மெண்ட். ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சுக் எண்ட்ஸ் ஹிஸ் 100

0: மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. வாங்க இப்ப என்ன பேச போறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு மூலகுலம் பகுதியை பத்தி தான் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒருத்தருடைய பேச போறோம், பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வெங்கடேஷ் மேடம்.
1: ஓகே. எத்தனை வருஷமா வந்து இந்த பகுதியில வந்திருக்கீங்க?
2: நான் 25 வருஷமா இருக்கேன்.
1: 25 வருஷமா? சூப்பர். அப்ப இந்த வருஷத்துல வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது நல்லா ஓடி விளையாடி இருப்பீங்க இந்த ஏரியால, கரெக்டா? மூலகுலம் எதனால அப்படி ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: மூலையில ஒரு குளம் இருக்குது மேடம், அதனால அதனால வந்திருக்கும்னு நினைக்கிறேன்
1: மேடம். ஓகே, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: சரி, அந்த குளத்துல நீங்க சின்ன வயசுல விளையாட அனுபவம் எல்லாம் இருக்கா?
2: விளையாடாத இருப்போம் மேடம், எங்க ஊர் குளம் கண்டிப்பா இருக்கும்.
1: சரி, ஓகே. இப்ப அந்த குளம் எப்படி இருக்கு?
2: இப்போ எல்லாம் வாக்கிய தண்ணியா அங்கதான் மேடம், அதனால குளிக்க முடியாது மேடம்.
1: சரி, ஓகே. இப்போ சின்ன பிள்ளையில வந்து நீங்க ஒரு ஒரு சில இடம்லாம் சுத்தி இருப்பீங்க இல்லையா? இடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க.
2: இன்னும் அங்கதான் மேடம் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருப்போம். கிரவுண்டு இருந்துச்சு, பெரிய முள்ளு கடை இருந்துச்சு. இப்போ எல்லாமே டெவலப் ஆகி பெரிய பெரிய கார் ஷோரூம் எல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல. நிறைய கடைங்க நிறைய வந்துருச்சு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்பார்ட்மெண்ட்டு, நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தான் வந்துருச்சு மேடம்.
1: எங்க ஊர்ல இது ஃபேமஸ் அப்படின்னு என்ன
2: சொல்லுது? எங்க ஊர்ல எங்கூர்ல இப்போதைக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தா எல்லாமே கடைக்கு கூட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துருச்சு, அதுதான் ஃபேமஸ் மேடம். அது முக்கியமாக வந்து பஸ் ஸ்டாப், எல்லா ஏரியாவுக்கும் போகிற பஸ் ஸ்டாப் தான் அந்த மெயின் ஜங்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து வரலாம், பாண்டியிலேருந்து போனோன்னா திருச்சி வீர போகலாம், விழுப்புரம் போனால் இந்த சைடு தான் போய் ஆகணும். எல்லாருமே வரும், பாண்டிக்கு வர்றதுனாலும் இப்படி தான் போகணும். பைபாஸ் ரோடு இந்த சைடு பைபாஸ், நாலு சைடும் பைபாஸ் உள்ள ஒரு ஏரியா எதுனா மூலகுலம் தான் இருக்கும்.
1: மூலகுலத்துக்கு எந்தெந்த வழியெல்லாம் வரலாம்?
2: இப்போ பாண்டியிலேருந்து நேராக வந்தோம்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தோம்னா இன்ஜினியர் ஸ்டாச்சு மூலகுலம் வரலாம் மேடம். மேட்டுப்பாளையத்துலேருந்து வரலாம் மேடம். அப்புறம் விழுப்புரத்தில் விழுப்புரம் வில்லனூர்லேருந்து வரலாம், அரும்பத்தூரம் அந்த மாதிரி வரலாம் மேடம். அப்புறம் பிச்சிராம்பட்டி சைடு ஒரு வழி இருக்கு மேடம், அந்த சைடு வரலாம்.
1: இப்போ வந்து
2: கத்துக்கண்ணு.
1: ஓகே, சரி. நீங்கள் வெளியிலலாம் வந்து டூர்லாம் போயிருக்கீங்களா?
2: ஆ, போயிடறேன்.
1: சரி, இப்போ இன்னும் வெளியில் போனாலும் நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா?
2: அதான் மேடம், எங்கள் ஊர் எல்லாருக்கும் பிறந்த ஊர் அப்படின்றது எப்போதுமே ஸ்பெஷல் தான் மேடம். எங்கள் ஊரில் இருக்கிற சந்தோஷம் எங்கே போனாலும், நானும் வெளியூரில் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன், ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை எங்கேயுமே இருந்தது இல்லை. ஏன்னா இங்கே தண்ணி, குடிக்கிற தண்ணி, அப்புறம் எல்லாமே ரோடு வசதி, கடைங்க எல்லாமே இங்கே கிடைக்கிறதுனால இது ரொம்ப.
1: சரி, பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கல்ச்சரு, வேற ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஊர்னா அது ஒரு வைப்பில் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கலாம்?
2: அங்கே வந்து வெளியூர் ஆள்லாம் நிறைய வந்துட்டாங்க, வடக்குன்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க, அதனால அது டோட்டலாகவே மாறி போயிடுது. எதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, இது நம்ம ஊர் நம்ம ஊராகவே இருக்குது பார்க்குறதுக்கு.
1: சரி, ஓகே. சின்ன பிள்ளைங்க ஒரு டெவலப்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா?
2: அது நிறைய டெவலப்மெண்ட். அதான் மேடம், இப்போ நாங்களாம் விளையாண்டு முள்ளுக்காடாக இருந்துச்சு எல்லாமே, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே எல்லாம் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இருக்கிறது இங்கே தான் வந்துருக்குது. நிறைய கடைங்க, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் இங்கே வந்துருக்குது. கிடைக்காத பொருள் இல்லை, டிரைவிங் கார் டிரைவிங் ஷோரூம் எல்லாமே இங்கே தான் இருக்கு மேடம்.
1: திருவிழாக்கள்லாம்
2: ஊர் திருவிழாக்கள் தான் மேடம். அதேமாரி மூலகத்தில் எப்போதுமே ஆகஸ்ட் 15th எப்போதுமே சிறப்பாக இருக்கும் மேடம். அவங்க இது வைப்பாங்க, அப்புறம் பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக வைப்பாங்க மேடம். எப்போதுமே அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு நிறைய ஸ்டேஜ் போட்டு அது எப்போதுமே சிறப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான விழாவாக இருக்கும் மேடம்.
1: சரி, ஓகே. நீங்க என்னென்ன
2: விளையாட்டு அந்த மூலகத்துல இருக்கும்போது? கயிறு போட்டி வைப்பாங்க மேடம், முக்கியமா கயிறு போட்டி வைப்பாங்க, பானை போட்டி வைப்பாங்க, அப்புறம் கபடி வைப்பாங்க, அந்த மாதிரி பொம்பளை ஓட்டப்பந்தயம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய கோலப் போட்டி அதெல்லாம் வைப்பாங்க மேடம்.
1: சரி, ஓகே. ஒரு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு வந்து ஃபேமஸா இருக்கும். ஸோ அப்படின்னா உங்க ஊர்ல வந்து என்ன விளையாட்டு?
2: கபடி தான் மேடம்.
1: கபடியா?
2: கபடி தான் மேடம். மூலகம்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் வந்து கபடி ஃபேமஸ் மேடம்.
1: சரி, ஓகே. நீங்க சின்ன வயசுல இந்த விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க அப்படின்னு
2: இருக்கா? நாங்க கிரிக்கெட் விளையாடிருக்கோம் மேடம், கிரிக்கெட் விளையாடும், கபடி விளையாடிருக்கோம், கபடி தான் அதிகமாக விளையாடிருக்கோம். அவ்வளோதான் மேடம், நான் ரெண்டு விளையாடுறது. அப்புறம் பம்பரம் விளையாடுறது, இந்த சின்ன சின்ன குழந்தை இருக்கும் போது பம்பரம் விளையாடுறது, இப்போ இதெல்லாம் விளையாடு, அந்த மாதிரிலாம் விளையாடிருக்கோம் மேடம்.
1: ஓகே. இப்போ இருக்க பசங்க அதெல்லாம் விளையாட மாட்டாங்க, அதை நீங்க பாப்பீங்க. என்ன சின்ன பிள்ளைலாம் நம்ம இதெல்லாம் விளையாடி,
2: எனக்குள்ள கிரவுண்டே இல்லை மேடம். இதெல்லாம் கிரவுண்டு முள்ளு வேலையா இருந்துச்சு, எங்க பக்கத்தில் கிரவுண்டா இருந்துச்சு. இப்ப பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இல்ல, இப்ப கிரவுண்ட் போனா அங்க ரூம் தொழுக்கு போயிட்டு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை இன்னைக்கு நம்ம RJ சாண்டி மூல

0: இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வச்சு நடத்துற கிரவுண்டு தான் இருக்குது மேடம். லோக்கல் எதுவும் கிரவுண்ட் இல்லாததுனால பிள்ளைங்க விளையாடுறது கொஞ்சம் ஸ்கூல்லோட விளையாடுறதோட சரி மேடம், வீட்டில் வந்து விளையாடுறது கிடையாது மேடம்.
1: சரி ஓகே. பாண்டிச்சேரியில வந்து இந்தந்த இடம்லாம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஃபேமஸ் ஓகேவா? ஸோ அப்படின்னா உங்க ஊர்ல இது ஃபேமஸ் அப்படின்னா நீங்க வாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க?
0: எங்கள் ஊர் கோயில் திருவிழா மேடம், கோயில் திருவிழா தான் சொன்னேன். August 15, 15 அதெல்லாம் கோயில் திருவிழாக்கள், இப்போ மாதா கோயில் திருவிழா வரும், அப்புறம் இந்த கோயில் திருவிழா வரும், இல்லை திருவிழாக்கள் நிறைய வரும் மேடம். அதுதான்
1: சரி ஓகே. எஃப்எம்லாம் கேட்பீங்களா?
0: இப்போ ட்ராவலிங் பண்ணும்போது நிறைய கேட்போம் மேடம்.
1: சரி ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க. இவ்வளோ நேரம் உங்கள் ஊரை பற்றி ஸ்வீட்டாக தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நேரில் தொடர்ந்து இணைந்திருங்காலே. FM Rainbow 105.8.

0: எஸ் சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறம் வாங்க அப்படியே மூலக்குளம்க்கு டிராவல் பண்ணலாம். ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு நம்ம பொதுவை. ஸோ என்னென்ன ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றது எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேச போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: பேச சொல்லுங்க.
2: என் பேர் சிவப்பிரியா.
1: ஓகே, என்ன வர்றீங்க?
2: நான் இங்கே மூலக்குளத்தில் தான் இருக்கேன், பிலபாங் ஸ்கூலில் இருக்கேன்.
1: சரி, ஓகே. மூலக்குளம் அப்படின்னா எது வேணாலும் ஒரு சொந்த ஊர் ஓகேவா? அப்படின்னு போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் சொல்லுங்க?
2: இங்கே மூலக்குளத்தில் வந்து திருவிழாலாம் வைப்பாங்க, அது நல்லா இருக்கும்.
1: ஓகே, வேறு
2: வேறு
1: ரிலாக்ஸாக சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மூலக்குளத்தில் வந்து எதனால வந்து மூலக்குளம் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க?
2: மூலையில் இருக்கிறதுனால வந்திருக்குமோ என்னமோ.
1: மூலையில் ஒரு கொள்ளா இருக்கு,
2: அதனால
1: ஊரில் இது கிடைக்காது அப்படின்னு ஏதாவது?
2: இல்லை, எல்லாமே இங்கே அவைலபிள் தான். இங்கே எங்கள் மார்க்கெட் போனால் எல்லாமே கிடைக்கும்.
1: சரி, ஓகே. இப்போ வந்து ஒயிட் டவுன் போனால் வேற ஒரு கல்ச்சர், வேற ஒரு வைப் இருக்கும். ஊர் வந்தால் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையை வந்து எப்படி பார்க்குறீங்க?
2: இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா?
1: ஆமாம், நீ என்ன ஸ்பெஷல்ன்றதை விட அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பீச்சுக்கு போனால் அங்கே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம உள்ள ஊர் உள்ள வந்தோன்னா வேற மாதிரி இருக்கும்ல? ஸோ அது மாதிரி எப்படி இருக்கும்
2: இங்கே? எப்படி சொந்த வீல் சொந்த ஊர்ல வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
1: அதெல்லாம் வந்து பிக்னிக் போற மாதிரி?
2: பிக்னிக் போற மாதிரி தான் இருக்கும்.
1: நிறைய பேச மாட்டீங்களா நீங்க?
2: நான் கொஞ்சம் கம்மியா தான் பேசுவேன்.
1: சரி, ஓகே. எஸ்எம்ல கேட்டிருக்கீங்களா?
2: கேட்டிருக்கேன்.
1: இவ்வளோ எப்படி கேட்டீங்க?
2: சும்மா ஃப்ரீ டைம்ல டிரைவ் போறப்போ அந்த மாதிரி கேட்போம்.
1: சரி, ஓகே. தொடர்ந்து எஸ்எம் கேளுங்க. ஸோ கேட்ட உடனே வந்து ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட பேசினதுனால ஒரு அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.
2: Thank you.
1: நேர்லி தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.5.

0: என்ன நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசவா
1: கசகசான்
2: பாப்பா கசத நீ ஸ்வரத்தை போய் கசகசான் அடுத்தாட்டி இதெல்லாம் கூட்டினு வராதிங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை வித் மீ ஆர்ஜே ஜார்ஜ் அண்ட் ஆர்ஜே சாண்டி. அப்புறம் மூலக்கோள மக்கள் ஓட் அகைன் ஆர்ஜே சாண்டி.
5: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. ஸோ மூலகுலத்தை பத்தி எல்லாருக்கிட்டையும் சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ ஒருத்தவங்க போறோம். வணக்கம்.
6: வணக்கங்க.
5: உங்க பேரு?
6: கோபாலுங்க.
5: ஓகே, எத்தனை வருஷமா வந்து இந்த ஊர்ல இருக்கேன்?
6: 45 வருஷமா வரேங்க.
5: 45 வருஷமாவா? அப்பனா இந்த ஊரை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும் கரெக்டா?
6: ஆ, தெரியுங்க.
5: சரி, ஓகே. நம்ம ஊர் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்?
6: எங்க ஊர் பார்த்தா எங்க ஊர் என்ன சொல்றது, எல்லாமே இருக்கக்கூடிய ஊருக்கு தானே எங்க ஊருங்க. எதுவுமே இல்லாத ஊரு எங்க ஊருக்கு இல்லைங்க.
5: எதுவுமே இல்ல அப்படின்னு இல்ல,
6: எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே இருக்கக்கூடிய ஊருங்க.
5: சரி, ஓகே. மூலகுளம் அப்படின்னு ஏன் வந்து பேர் வந்தது அப்படின்னு
6: சொல்லுங்க. அப்ப சொல்லிடுறாங்க எங்க ஊர்ல வந்து மூலையில ஒரு குளம் இருக்கும், அது இன்னும் இருக்கு. அந்த குளம் தூர்வாராத இருக்குது, அந்த குளம் இருக்குதுங்க. அதனால மூலக்குளம்னு வந்துச்சுங்க, பழமையான குளங்க அது.
5: ஓகே. இப்ப வந்து நீங்க சின்ன வயசுல வந்து ஒரு சில இடத்துல விளையாடி இருப்பீங்க இல்லையா?
6: அந்த குளத்தை சுத்தி தாங்க விளையாண்டு இருப்போம். எந்த நேரமும் சுத்தி இப்ப அந்த ஊரே அந்த ஊருக்கு குளத்தை சுத்தி தாங்க ஊர் இருந்துச்சு. இப்ப அதனால அது மூலக்குளம் இருந்துச்சு, அங்கதான் விளையாண்டு. அந்த குளத்துல விளையாடுது, அது விளையாடுது. இப்ப மண்ணு நறுவிட்டாங்க, இப்ப அங்க அதுலயே
5: விளையாண்டுக்கிறோங்க.
6: எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் தீரா நடக்கும், அப்புறம் அந்த கிறிஸ்துவ கோயிலுக்கு இது நடக்கும், அப்புறம் அங்க நிறைய டச்சிங் எல்லாம் நிறைய இருக்குங்க. பொங்கல் விழா ரொம்ப சிறப்பா இருங்க. பொங்கல் தான் எப்பவும் ஊருக்கே தெரியும். உழவர்கள் வந்து பாப்பாங்க, அருவமத்தூர் வந்து பாப்பாங்க, பிச்சரம்பட்டில இருந்து எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. அவ்வளவு பெரிய

0: பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க.
1: மூலகுளம் வழியா எந்தெந்த ஊருக்குலாம் போகலாம்?
0: மூலகுளம் வந்தாங்க ஜங்ஷனு, எந்த ஊருக்கு போனாலும் மூலகுளம் வழியா தாங்க போனோம். தர்மாசுபுரத்துலேருந்து, பிஸ்ராம்பேட்டிலேருந்து, கிளிநூர் சைட்லேருந்து, விழுப்புரம்லேருந்து வர வண்டியிலேருந்து சரி, ஐவிஎஸ்லேருந்து வர வண்டி எல்லாமே, மேட்டுப்பாளையத்தில் வர வண்டி எல்லாமே அந்த கடன் தாங்க போனோம்.
1: ஆ சரி ஓகே. இப்போ வந்து ஒயிட் டவுன் பார்த்துருக்கீங்களா?
0: பார்த்துங்க பார்த்துங்க.
1: இப்போ நம்ம ஊரை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒயிட் டவுன் பார்த்தா வேற வைபா இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எது?
0: இது எப்போதுமே இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க, ஒரு சின்ன சின்ன வீடுங்க அப்படி இருக்குது. அது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கட்டின அந்த கட்டடங்க, பெரிய பெரிய பில்டிங்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும். அது பார்த்தா வெளிநாடு பார்க்குற மாரி இருக்குங்க. இப்போ வரல வெளியூர் ஜனங்களும் அதிகம் வந்து இருந்தனால அது வெளியூர் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பீச்சு அதுவும் அழகாக இருக்கும். நம்ம ஊர் எப்போதுமே கிராமங்கள், சினிமாவில் கட்டுற மாதிரி கிராமங்களாக இருக்குதுங்க.
1: சரி ஓகே. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் ஊரை பற்றி கேட்டோடனே டக்குன்னு ஒரு ப்ரீஃபாஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம்லாம் கேட்டிங்களா?
0: ஆ கேட்பாங்க.
1: சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நேர்களை தொடர்ந்து இப்போ நம்ம பொதுவை நிகழ்ச்சியில் மூலகுளம் பகுதியை பற்றி தான் பேசணும். ஸோ மூலையில் குளம் இருக்கிறதுனால அடையாளப்படுத்தப்பட்ட இந்த ஊர் கடைசியாக மூலகுளம் அப்படின்னே வந்து ஊர் பேர் ஆகிடுச்சு. இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன். ஸோ நாலா பக்கமும் ரோடு தெரியுது. ஸோ எந்த வழி வந்தாலும் பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்து அடுத்த மூலைக்கு போகணும்னா இந்த மூலகுளம் பகுதியை வந்து கடந்து தான் போகணும். திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு எல்லா வகையான திருவிழாவும் கொண்டாடுற ஊரா இந்த ஊர் வந்து இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னும் அந்த ஒரு கிராமத்து உணர்வை வந்து கைவிடாம இந்த ஊர் இருக்கு. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில மூலகுளம் பத்தி நேர்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சோலை இன்னொரு ஊரை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலான்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. ஸோ ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஜார்ஜ் அவர்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 1.8.

0: நேரம் 8:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த

0: கொடுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாய் மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம், அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி, அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம், காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
9: தாத்தா
6: சொல்றாங்கன்னு
9: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒரு எஃப்எம் ரெயின்போக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. ரோமானியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புகாரஸ்ட் நகரில் உள்ள விக்டோரியா அரண்மனையில் ரோமானிய பிரதமர் திரு இலி போலோஜனுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிபர் திரு நிக்குசா டானுடன் இணைந்து இந்திய ரோமானிய வர்த்தக மன்றத்தில் உரையாற்ற உள்ளார். பாரத் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி நவம்பர் 2 முதல் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த 4 நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட்வொர்க் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும்

மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் முழுவதும் தொடர்ச்சியாக வெப்ப அலையின் அனல் வீசியதால் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. கவிஞர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கும் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவாத் கூறியுள்ளார். 23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நேற்று மாலை கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியா உட்பட 74 நாடுகள் சேர்ந்து அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மின்னிணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:03. இந்த வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாடலும் இடம்பெறணும்னா உங்களோட போன் எடுங்க, உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். நிகழ்ச்சியில முதலாவதா விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க ராஜேஸ்வரி. ஆசீர்வாதம் அடையாளம் பட்டுல இருந்து கில்லி திரைப்படத்திலிருந்து தான் இவங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர் விருப்பம் நேரம் 9:09 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சித்ரா சுவாமிநாதன், இரட்டை வாய்க்கால், விஜய் நகர், திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்தா உங்களோட பாடல் வருது, கேளுங்க.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

9:15 எஃப்எம் ரைன்போ புதுவை 102.8 நேர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கலிய பெருமாள் பத்மபிரியா கீர்த்தனா அகிலேஷ் முத்தியால்பேட் பாண்டிச்சேரியில இருந்து சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. உங்களோட விருப்ப பாடல் வருது. நேர்களே, நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க. வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ட் உங்களோட ஊர் பேரை டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஷோ நேயர் விருப்பம். நேரம் 9:21. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் கடை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல.

வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்ல இருந்து என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா போன் எடுங்க. வாட்ஸ்அப்லேருந்து உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் அண்ட் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி உடனே 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மன்னா, மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா மன்னா, ஆமா.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் FM Rainbow புதுவை 102.8.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற
7: பெருமாள் சத்தியமா?
6: அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே? நான் தான்
7: வெளியில போக விடுவேன்.
6: வெளியே போக விடுறா?
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: நேயர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
10: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு விதியில் ஜொலிக்கிறது.
9: உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்க புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 9:41 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சென்னையை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள், உங்களுக்கான பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அந்நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர் பேரை வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் புத்தூர்லேருந்து திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலேருந்து உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டுருக்கு.

வாசப்பழி நேர்விற்பன் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து, தமிழ் செல்வி விழுப்புரத்திலிருந்து. இவங்களுக்காக மட்டும் இல்லாம இன்னைக்கு பாடல் கேட்டு ஒளிபரப்ப முடியாம போன உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த பாடல். யார் யாரெல்லாம் பாடல் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தர முடியல, அவங்களோட பெயர் எல்லாமே இப்ப படிச்சிடுறேன். எஸ் சேப்பு, விஜயராகவன், மேல ஓடுதுரை, மந்திரமூர்த்தி, நாகர்கோயில், ஜெயந்தி ரமேஷ், கும்பகோணம், ரமேஷ் பட்டாளம், நவீன் சுந்தர், முத்தாரம் நல்லூர், குபேந்திரன், வில்லிவாக்கம், செல்வராசு, திட்டக்குடி, கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகர்.

வாரியங்காவல், பாரத் வளவனூர், பாலமுருகன் குள்ளஞ்சாவடி, ஹிதேந்திரதாஸ் அஸ்ஸாம், சீதாலட்சுமி தூத்துக்குடி, ராஜேந்திரன் புவனேஸ்வரி உளுந்தூர்பேட்டை, ஆராதனா செந்தில்குமார் ஆண்டிப்பட்டி, நாகவல்லி நாச்சியாபுரம், கனகவல்லி காரைக்குடி, நன்னிலம் நாராயணன், மீரா ஐனார், அஷ்மிதா அஷ்மித்ரன் பன்ருட்டி, சுரேஷ் ஓடி கடலூர், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, மகேஸ்வரி ராஜேந்திரன் திருப்பூர், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம், ராமு குப்பநத்தம், ராதாபிரியா தேனி, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பாலசுப்ரமணியம் தூத்துக்குடி. உங்க எல்லாருக்காகவும் பாடல் வருது.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பொது தேர்வுகள் முறையற்ற நடைமுறைகளை தடுத்தல் சட்டம் 2024 கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஒரு புதிய விரைவு நீதிமன்றத்தை அமைத்துள்ளது. தேர்வு வினாத்தால் கசிவு சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனிடையே நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028ஆம் ஆண்டு வரையிலான செயல்திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. 300 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் டாக்டர் ஹிமாந்த் பிஸ்வ சர்மா நேற்று திஸ்பூரில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் நிவாரண மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம்

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், இந்த ஷோல நீங்க தான் ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த வில்லன் யாருன்னா நான் கேட்க போற கேள்விதான். சினிமா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் நடிச்ச ஒரு மோசமான என்ட்ரி கொடுக்குற மாதிரி நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி நீங்களும் ஒரு மோசமான என்ட்ரி கொடுக்கலாம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பா பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரின்னா, நான் ஒரு பாட்டோட நடுவரி, அதாவது சரணத்துல இருந்து ஒரு ஆடியோ கிளிப் பிளே பண்ணுவேன். நீங்க அதை கேட்டு என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பாட்டோட பல்லவி, அதாவது ஸ்டார்டிங் லைனை அதையும் கண்டுபிடிச்சு நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. ஃபுல்லா ஆடியோ கேட்டு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230. ஃபர்ஸ்ட் ஆடியோ கிளிப் கேட்கலாமா?

எஸ் என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, உடனே போயிடுங்க, டயல் பண்ணுங்க நம்பர் 2271760 மற்றும் 2275230.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர்கள், வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் புதுல இருந்து ஆசி தம்பி பேசுறேன்.
1: ஆசி தம்பி சார், நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிச்சேன் சார்.
1: என்ன ஆன்சர் சார்?
2: கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தந்தை கோடை தென்றல் மலைகள் கோடை தந்தை
1: மலர்களாட
2: மலைகளா மலர்களாட
1: அந்த படத்தம்
2: அன்னை தந்த ராகமே அள்ளி தந்த கீதமே காட்டில் அந்த அது நீங்க கொஞ்சம் பாடுங்க சார் கூட
1: காட்டில் இருக்கும். அதுக்குன்னா நீங்க தான் வந்து ஃபுல்லா பாட்டீங்க, அதான் சர்வத்தையும் அடைக்கிட்டீங்க.
2: எனர்ஜி வருது. அன்னை தந்த கீதம்
1: அன்பில் வந்த ராகமே அன்பில் வந்த ராகமே
2: அன்னை தந்த கீ அள்ளி தந்த கீதமே
1: போடும்போது அடுத்த ஆடியோ கிளிப் கேட்கலாமா?

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா

0: ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? பலராமன் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், இந்த பாட்டு கேட்டீங்களா, ஆடியோ கேட்டீங்களா? ஹலோ பலராமன் சார், அந்த ஆடியோ
2: கேட்டீங்களா?
1: ஓகே சார, என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன்.
1: என்ன பாட்டு?
2: ஒரு கிளியின் உடலிலே சிறு கிளியின் வரவு சார்.
1: ஆஹா, கரெக்டா? லாக் பண்ணவா?
2: லாக் பண்ணுங்க சார்.
1: ஒரு நிமிஷம் இருங்க, லாக் பண்ணிட்டு வரேன். சார் கரெக்டான் சார், ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு.
2: ஆமா சார்.
1: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி. வீட்டில், கடையில், டிராவல்ல, இப்படி எங்க இருந்தாலும் சரி, காதை ஷார்ப்பா வச்சுட்டு ரெடியா இருங்க. அடுத்த ஆடியோ கிளிப் ஆன் தி வே.

0: ஓகே, நேர் வந்துட்டாரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: முதலாளிப்பேட்டையிலிருந்து தங்கபாண்டி சார்.
0: தங்கப்பூவே, நீங்க எங்க வந்துட்டீங்களா? என்ன பாட்டு?
1: தனுஷ் படம் சார்.
2: மனு கொடுக்க போயிருந்தேன், எனக்கு மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அயில் வரை காத்திருப்பேன் என்று நானும்
0: சொல்லி வந்தேன். ஆஹா, என்ன சார் நிறைவேறுமா? லாக் பண்ணிடுவா?
1: பண்ணுங்க சார்.
0: இதான் பண்றாரு, இதுக்கு மேல லாக் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க. இருந்தாலும் ஒரு கடமையை செஞ்சு வரேன். சார் கலக்கிட்டீங்க, போங்க. சூப்பர். அதாவது பாட்டு ஃபுல்லாவே பாடி முடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு? அருமையா கண்டுபிடிச்சிங்க சார்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ பார்க்கலீங்க சார்.
1: தேங்க்யூ.

0: நேர்களே, கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
0: எஸ், அடுத்த ஆடியோ கட் கேட்டலாமா?

இதுக்கு மேலே போட மாட்டேன் கண்டுபிடிச்சிட்டுவீங்க, தெரிஞ்ச பாட்டு தான் இல்லை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு டக்குன்னு வரலையப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஃபெமிலியர் பாட்டு தான். இதோ நான் பாட்டு முடிச்சுட்டு வரேன்.

0: நேரம் 10:26. கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் இங்க பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருக்கீங்க சார்.
0: ஹேமலதா மேடம், நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க சார்.
0: நீங்க உங்க சிரிப்பு
1: மாதிரியே.
0: நன்றி நன்றி, உங்க சிரிப்பு வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்.

0: சூப்பரா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹே மலதா அப்படி சிரிச்சுட்டே
1: சொன்னீங்களே.
0: ஓகே மேம், பாட்டு என்னன்னு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாய்ப்பு கிடைச்சது இல்லைங்க சார், அதான்.
0: ஆஹா, எனக்கும் சந்தோஷம் தான். நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். பாட்டு கேட்டீங்களா? என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கேட்டேங்க சார். படம் ஜானி, 80s படம் அதெல்லாம்.
0: ஆமா,
1: இசை இளையராஜா.
0: எல்லாம் சொல்றாங்க, பாட்டை சொல்ல மாட்டாங்களே.
1: படம் பாட்டு வந்து ஜெனோரிதா ஐ லவ் யூ.
0: அப்படியா? லாக் பண்ணவா?
1: அதுதான் சார்.
0: இதோ இருங்க வரேன், லாக் பண்ணுவாருங்க. மேம் கலக்கிட்டீங்க, கரெக்ட் ஆன்சர்.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
0: நன்றி மேடம். இந்த பாட்டு வந்து பாட முடியுமா எங்களுக்காக? சினோரிட்டா ஐ லவ் யூ பாடுவீங்களா?
1: நீங்க போட்டுருங்க.
0: தேங்க்யூ.

0: பாட முடியுமா எங்களுக்காக? சினோரிட்டா ஐ லவ் யூ பாடுவீங்களா?
1: மறந்து போச்சு.
0: தேங்க்யூ.

அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம ஃபேமஸ் வடிவேல் சார் பாட்டு தான். எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதோ உடனே கால் பண்ணுங்கள். உங்கள் பாட்டு என்னன்னு கேட்க நான் ரெடியாக இருக்கேன். ஒரு பாட்டுக்கு அப்புறம் பேசலான்னு பார்த்தா ஒரு கால் வந்துருக்காங்க, பேசலாமா?

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 10:34. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா
4: இருக்கு. என்ன ஒரு எனர்ஜி! பாட்டு கேட்டீங்களா?
5: கேட்டேன்.
4: என்ன பாட்டு?
5: இதுக்கு
4: மேல லாக் பண்ணவே தேவையில்ல. இருந்தாலும் ஒரு கால் லாக் பண்ணிட்டு வர, இருங்க.
5: லாக் பண்ணிட்டு
4: வடிவேலு சார் தான் சம ஆன்சர். கரெக்ட் ஆன்சர், சூப்பரா கண்டுபிடிச்சு, சூப்பரா பண்ணிட்டீங்க, சூப்பர். நானே கை தட்டிட. அழகா
5: அரிதான பாடல்கள் சூப்பரா அப்படியே எங்களை கண்டுபிடிக்க வைக்கிறீங்களா? அந்த குஷியில நாங்களும் இங்க சூப்பரா பாடிட்டு இருக்கோம். நீங்க போட போட.
4: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
5: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் சார்.
4: தேங்க்யூ. அடுத்த கேட்டு கேட்கலாமா?

அவ்வளவுதான், நல்ல பாட்டேப்பா கேட்டிருக்கேன் நான், இளையராஜா பாட்டுப்பா இது கேட்டிருக்கோம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். தோணுச்சுன்னா அந்த பாட்டை கண்டுபிடிச்சு எனக்கு கால் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2275230.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Once again, welcome back to the show. Get set, go. வரும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் பேசுறேன்.
1: அந்தோனி ராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன் சார். என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: படம் வந்து கல்லுக்குள் இடம் பாடல் வந்து

0: இளையராஜா சாரும் ஜானகி அம்மா பாடல திருப்பொன்மணி அப்படின்ற பாடல் சார்.
1: கன்ஃபார்மா?
0: கன்ஃபார்ம் சார்.
1: லாக் பண்ணிக்கவா சார்?
0: அவர்
1: மாத்திக்க கூடாது. இந்த வர
0: தாராளமா லாக் பண்ணலாம், மாற்றமே இல்லை.
1: சார் சூப்பர் ஆன்சர், கரெக்ட். சிறு பொன்மணி அசையும். ஓகே சார்,
0: நன்றி சார்.
1: ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: நன்றி சார், நன்றி சார்.

அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிங்களா? கால் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2275330. இந்த பாட்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு, நல்ல பாட்டு தானப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க என்ன பண்ணு கண்டுபிடிங்க.

0: கெட்ஸ் அட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் சார். பாட்டு கேட்டீங்களா? என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்களா?
1: என்ன
0: பாட்டு
1: கேட்டேன்
0: சார், கேட்டு. பல்லவி என்ன?
1: அது வந்து உன்னை விட்டா யாரும் இல்லாத பாட்டு, சீவராஜா படத்துல உள்ள சார்.
0: ஓஹோ, கன்ஃபார்மா?
1: கன்ஃபார்ம் சார்.
0: லாக் பண்ணிக்கவா?
1: லாக் பண்ணி
0: டோருங்க வர. சார் சூப்பர் ஆன்சர், கரெக்ட். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி.
0: தேங்க்யூ. அடுத்த ஆடியோ கட் கேட்டுடலாமா? இது கொஞ்சம் பழைய பாட்டு ஆனா நல்லா இருக்கும்.

0: எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த காலர் யாரு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: ராஜகோபால் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சுத்தி சுத்தமா பாடுறாரு.
1: மஞ்சள் வானம்
0: தென்றல் சார்,
1: வாழ்த்துக்கள்.
0: அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தந்து வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. ரோமானியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ரோமானியா சென்றுள்ள அவர் புகாராஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்குசா டானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புகாராஸ்டில் இன்று நடைபெறும் இந்திய ரோமானியா வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். வினாத்தால் கசிவு சம்பவம் தொடர்பாக விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு திட்டத்தை சம்பந்தப்பட்ட துறைகள் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று காணொலி வாயிலாக பேசிய போது தெரிவித்தார். இந்த வரைவு திட்டம் குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்து இறுதி வடிவம் வழங்கப்படும் என்றும், வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல்திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் முழுவதும் தொடர்ச்சியாக வெப்ப அலையின் அனல் வீசியதால் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 11:03. இன்னைக்கு மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில ரொம்ப மெலடியான சாங்ஸ் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த வரிசையில வரக்கூடிய முதல் பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.
3: ஒரு கணம் போதும்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136th மன் கி பாத் உரை வரும் 26th ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: ஷோ மெலடி மேஜிக். நேரம் 11:33. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் முந்தினம்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மேடி மேஜிக். நேரம் 11:45 நொடிகள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சோனி.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. வினாத்தால் கசிவு சம்பவம் தொடர்பாக விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு திட்டத்தை சம்பந்தப்பட்ட துறைகள் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று காணொலி வாயிலாக பேசிய போது தெரிவித்தார். இந்த வரைவு திட்டம் குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்து இறுதி வடிவம் வழங்கப்படும் என்றும், வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று உலக புகழ்பெற்ற பகுதா யாத்திரை ஒடிசாவின் புனித கடற்கரை நகரமான பூரியில் நடைபெற உள்ளது. குஜராத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உறுதுணையாக நிற்கும் என்றும், மாநிலத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து விரிவான தகவல்களை நேற்றிரவு குஜராத் மாநில பாஜக தலைவரும் கேட்டறிந்ததாக தமது சமூக ஊடக பதிவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நிச்சயம் சென்றடையும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்தொடரின் 2வது T20 போட்டி நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலாம் தட்டி ஜூலை 24 பேஜை திருப்பி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த நாளுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாட்டுக்கு அப்புறமா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வரலாற்றில் இன்றில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிற விஷயம், சூரியன் பூமியிலேருந்து நீரை எடுத்து மழையாக 1000 மடங்காக எப்படி திருப்பி கொடுக்குதோ அதே மாதிரி தான் மக்களோட நன்மைக்காக அரசு வரியை வசூலிக்குது. இதை நான் சொல்லலை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மகாகவி காளிதாசம் சொன்னது. ஆமாம், இந்த வரிகளை இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படி தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி இந்திய வருமான வரி தினம். 1860 இதே ஜூலை 24 சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1924 மத்திய வருவாய் வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டு வரி நிர்வாகம் இன்னும் வலிமையாச்சு. 1981 வரித்துறைக்குள்ள கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்தப்போ பல வேலைகள் ஈஸியாக மாறிடுச்சு. 2009 பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்ட சிபிசி சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர் வந்தப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே சுலபமாக ஐடிஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு நம்ம வரித்துறை ரொம்பவே டிஜிட்டலாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வருமான வரி அப்படிங்கிறது வெறும் அரசாங்கத்தோட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. நம்ம ஊரில் புதுசாக போடுற சாலைகள், அரசாங்க மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், அப்புறம் நம்ம தேச பாதுகாப்பு அப்படின்னு ஒரு நிலையான நாட்டை உருவாக்குறதுல நம்ம வரிப்பணத்துக்கு பெரிய பங்கு இருக்குது. அதனால் வருமான வரி கட்டுறதை ஒரு சுமையாக நினைக்காம நாட்டோட்ட முன்னேற்றத்தில் நமக்கான ஒரு பெருமையாக பங்களிப்பாக நினைப்போம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: நேரம் 12:18. வரலாற்றில் இன்றில் அடுத்ததா, இன்னைக்கு சர்வதேச சுய பராமரிப்பு தினம், இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே. 2011 இங்கிலாந்தை சேர்ந்த சர்வதேச சுய பராமரிப்பு அறக்கட்டளை தான் முதன் முதலாக இதை உருவாக்குனாங்க. உலக மக்கள் எல்லோரும் தங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தாங்களே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸை வர வைக்கிறது தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கம். இதுக்கேன் குறிப்பாக ஜூலை 24 சூஸ் பண்ணாங்க தெரியுமா? வருஷத்தில் 7வது மாதம் 24வது நாள், அதாவது வாரத்தோட 7 நாட்களும் 24 மணி நேரம், 24/7. நம்ம உடம்பையும் மனசையும் நாமளே அக்கறையாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா ஞாபகப்படுத்த தான் இந்த தேதி. எவ்வளோ அருமையான கான்செப்ட் இல்லை? இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் வேலை, குடும்பம், பொறுப்புகள்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு நெருக்கமானவங்களை அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிற நம்மளை நாமளே கவனிச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் பல பேரோட பதில் இல்லை அப்படின்னு தான் வரும். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது பெரிய செலவு பண்ணுற விஷயமோ வீக்கெண்டில் மட்டும் பண்ணுற விஷயமோ கிடையாது. தினமும் ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போகிறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, 6 முதல் 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்குறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் கூட சூப்பரான செல்ஃப் கேர் தான். முக்கியமாக மொபைலை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நமக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அமைதியாக உட்காந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கறது எவ்வளோ பெரிய ரிலாக்ஸேஷன் தெரியுமா? இப்போ வாங்க ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு பிரேக் அப்புறம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1815 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1815 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: வரலாற்றில் இன்றுல அடுத்ததா, 1969 இதே நாள் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மனித குலத்தோட மிகப்பெரிய சாதனை ஒண்ணு வெற்றிகரமா கம்ப்ளீட் ஆன நாள். எஸ், டிவி ரேடியோ இது ரெண்டையும் உலகமே கண்ணிமிக்காம உத்து பார்த்துக்கிட்டு இருந்த தருணம். மனிதனோட முதல் நிலவு

பயணமான அப்போலோ 11 விண்கலம் தன்னோட பயணத்தை முடிச்சுட்டு வெற்றிகரமா பூமிக்கு திரும்பிய நாள் இன்னைக்கு தான். ஜூலை 16 தேதி விண்வெளிக்கு கிளம்பின நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் இந்த மூணு பேரும் நிலாவில் தங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூமிக்கிட்டு திரும்பிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட நாசா கண்ட்ரோல் ரூமில் எல்லார் முகத்திலையும் ஒரே டென்ஷன். ஏன்னா விண்வெளியில இருந்து ஒரு விண்கலம் பூமியோட வளி மண்டலத்துக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய தீப்பந்த மாதிரி எரியும். அந்த நெருப்பெல்லாம் தாண்டி பாராசூட் சரியா ஓபன் ஆகி கடல்ல பத்திரமா இறங்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாம் முடிஞ்சிடும். சரியா 1969 ஜூலை 24 அன்னைக்கு பசிபிக் பெருங்கடல்ல அந்த அப்போலோ 11 விண்கலம் ரொம்பவே பத்திரமா வந்து இறங்குச்சு. அப்போதான் நாசா விஞ்ஞானிகள் மட்டுமில்ல உலகமே நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா தொடங்குறீங்க அப்படிங்கறத விட அதை எவ்வளவு சிறப்பா பத்திரமா முடிச்சு காட்டுறீங்க அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில

உலகமே நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா தொடங்குறீங்க அப்படிங்கறத விட அதை எவ்வளவு சிறப்பா பத்திரமா முடிச்சு காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வச்ச எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுங்க. அந்த வெற்றிக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில்

0: நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின்போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5

0: 611-11 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவி பாரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: மீண்டும் மௌனம். சுவரில் இருந்த கடிகாரத்தின் பெண்டிலும் மட்டும் அசைந்து அசைந்து ஒவ்வொரு கணத்தையும் அளந்து சொல்லிக் கொண்டிருந்தது. பாதி மனம் காதலிக்கிறது, பாதி மனம் பகைக்கிறது. இதுவும் ஒரு மனமா என்று சொன்னான் ஹஹோல். புத்தகத்தின் தாள்கள் சலசலத்தன. பாவல் மீண்டும் படிக்க தொடங்கியிருக்க வேண்டும். அவனது தாய் கண்களை மூடியவாறே கிடந்தாள். மூச்சுவிடக்கூட பயந்தாள். அவள் ஹஹோலுக்காக இதயபூர்வமாய் அனுதாபப்பட்டாள். ஆனால் தன் மகனுக்காக இன்னும் அதிகமாக அனுதாபப்பட்டாள். அட, என் அருமை கண்ணே என்று யோசித்தாள். அப்படியென்றால் நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது என்றுதானே நினைக்கிறாய் என்று திடீரென கேட்டான் ஹஹோல். அதுதான் நல்லது என்று அமைதியாய் சொன்னான் பாவல். சரி, அப்படியே செய்வோம் என்றான் ஹஹோல். சில வினாடிகள் கழித்து அவன் மெதுவாக துக்கம் தோய்ந்த குரலில் பேசினான். பாவல், உனக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டால் அப்போது தெரியும் அந்த சங்கடம். இப்பொழுதே சங்கடமாய்தான் இருக்கிறது. காற்று அந்த வீட்டின் சுவர்களில் மோதி சென்றது. கடிகாரத்தின் பெண்டுலம் கால கணக்கை கூறிட்டு சொல்லிக்கொண்டே இருந்தது. இது ஒன்றும் விளையாட்டல்ல இது என்று மெதுவாக சொன்னான் ஹஹோல். தாய் தனது முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டு அரவமில்லாத அழுதாள். காலையில் எழுந்தவுடன் தாய் அந்திரேயை பார்த்தாள். அவனது உருவம் குறுகி விட்டது போல் தோன்றியது. அவன் மீது அவளுக்கு அதிக பிரியம் உண்டாயிற்று. அவளது மகனோ மெலிந்து நெட்டு விட்டு போனது போலிருந்தான். எப்பொழுதும் போலவே அவன் மௌனமாயிருந்தான். இதுவரையிலும் அவள் ஹஹோலை அந்திரே அனிசிமோவிச் என்றுதான் அழைத்து வந்தாள். அன்றோ அவள் தன்னையும் அறியாமல் கூறினாள். அந்திரேயுஷா, உங்கள் பூச்சுகளை சீக்கிரம் பழுதி பார்த்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் ஜலதோஷம் பிடித்துவிடும். அடுத்த சம்பள தேதியில் நான் புது பூச்சுகள் வாங்கிவிடுவேன் என்று சிரித்து கொண்டு பதில் சொன்னான் அந்திரே. பிறகு தனது வாட்டசாட்டமான கரங்களை அவளது தோளின் மீது போட்டுக்கொண்டு பேசினான். நீங்கள்தான் எனது உண்மையான தாயாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். நான் மிகவும் கோரமாயிருக்கிறேன், இல்லையா? அவள் பதில் சொல்லாமல் அவனை செல்லமாக அறைந்தாள். அவள் எத்தனை எத்தனை அன்பு மொழிகளையோ கூற நினைத்தாள். எனினும் அவளது இதயம் பரிவுணர்ச்சியால் பரிதவித்தது. வார்த்தைகள் அவளது உதட்டை விட்டு வெளிவரவே இல்லை. அந்த குடியிருப்பில் உள்ள மக்கள் நீலமையால் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்த சோசியலிஸ்டுகளை பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பிரசுரங்கள் தொழிற்சாலையின் ஒழுங்குமுறை பற்றி காரசாரமாக விமர்சனம் செய்தன. பீட்டர்ஸ்பர்கிலும் தென் ருஷ்யாவிலும் நடைபெறும் வேலை நிறுத்தங்களை பற்றி கூறின. தங்களது சொந்த நல உரிமைகளை காப்பாற்றுவதற்காக

0: தொழிலாளர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என போதித்தன. தொழிற்சாலையில் நல்ல காசு பார்த்து வந்த நடுத்தர வயதினர் அதை கண்டு கோபாவேசம் கொண்டார்கள். கலவரக்கார பயல்கள், இவர்களுக்கு செம்மையாய் கொடுக்கணும் என்று கூறிக்கொண்டார்கள். அந்த துண்டு பிரசுரங்களை தமது முதலாளிமாரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். இளவட்ட பிள்ளைகள் அந்த பிரசுரங்களை உற்சாகத்தோடு வாசித்தார்கள். இதெல்லாம் உண்மைதானே என்றார்கள் அவர்கள். உழைத்து உழைத்து ஊடாகி போன பெரும்பாலும் தொழிலாளர்கள் நம்பிக்கையற்று பேசினார்கள். இதனால் எல்லாம் என்ன நடந்துவிடப் போகிறது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காத காரியம். எனினும் அந்த துண்டு பிரசுரங்கள் தொழிலாளர் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணிவிட்டன. ஆனால் அந்த ஒரு வார காலத்தில் வேறு புது பிரசுரங்கள் ஏதும் வரக்காணும். உடனே அந்த தொழிலாளர்கள் மட்டும் தம்முள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். ஒருவேளை அவர்கள் அச்சடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் போலிருக்கிறது. ஆனால் அடுத்த திங்கட்கிழமை அன்று எப்படியோ மீண்டும் புது பிரசுரங்கள் விநியோகமாயின. மீண்டும் தொழிலாளர்கள் தம்முள் குசுகுசுவென்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழிற்சாலையிலும் சாராய கடையிலும் யாருக்குமே இனம் தெரியாத ஆட்கள் சிலரின் நடமாட்டம் அதிகரித்தது. இந்த ஆட்கள் அங்குமிங்கும் கவனமாக பார்ப்பதும் யாரிடமாவது எதையாவது கேட்பதும் ஒருவருக்கொருவர் பேசும்போது குறுக்கே தலையிட்டு பேசுவதுமாக இருந்தார்கள். அவர்களது அளவு கடந்த எச்சரிக்கையாலும் அவர்கள் ஜனங்களோடு பலவந்தமாய் பழக முனையும் காரணத்தினாலும் அவர்கள் பிறரது சந்தேக பார்வைக்கே ஆளானார்கள். இந்த கிளர்ச்சிக்கெல்லாம் தனது மகனது வேலையே காரணம் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். அவனை சுற்றி மக்கள் எப்படி குழுமி இருக்கிறார்கள் என்பதையும் அவள் கண்டாள். அவனுக்கு என்ன நேர்ந்துவிடுமோ என்ற கவலையோடு ஒரு பெருமித உணர்ச்சியும் அவளது இதயத்தில் கலந்தது. ஒரு நாள் மாலையில் மரியா விலாசாவின் ஜன்னல் கதவை தட்டினாள். தாய் கதவை திறந்தவுடன் மரியா சிறிது உரத்த குரலில் ரகசியமாக சொன்னாள், ஜாக்கிரதையா இரு பிளகையா, இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வரப்போகிறது. இன்றிரவு உன் வீட்டை சோதனை போட போகிறார்கள். மாசனுடைய வீட்டையும் நிக்கலாயின் வீட்டையும் கூடத்தான். மரியாவின் தடித்த உதடுகள் துடித்தன. அவள் தனது கொழுத்த மூக்கினால் பெருமூச்சு விட்டாள். திருக திருக விழித்தாள். தெருவில் யாரையோ கண்களால் பின்தொடர்ந்தாள். அங்கும் இங்கும் பறக்க பறக்க பார்த்தாள். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் உனக்கு எதுவும் சொல்லலை, நான் உன்னை இன்னைக்கு பார்க்கவும் இல்லை, புரிஞ்சுதா? அவள் போய்விட்டாள். ஜன்னலை மூடிய பிறகும் தாய் மெதுவாய் நாற்காலிக்குள் விழுந்து புதைந்து கிடந்தாள். ஆனால் தன் மகனுக்கு நேரவிருக்கும் பேராபத்தை பற்றிய பய பீதி அவளை உடனேயே எழுந்திருக்க செய்தது. அவள் அவசர அவசரமாக உடை உடுத்தி கொண்டாள். தலை மீது ஒரு கச்சையை மடித்து கட்டிக்கொண்டாள். ஃபியோதர் மாசினிடம் ஓடிப்போனாள். அவன் சீக்காய் இருந்தான், எனவே வேலைக்கு போகவில்லை. அவள் உள்ளே நுழைந்தபோது அவன் ஜன்னல் அருகே உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். வலது கையை இடது கையால் தடவி கொடுத்து கொண்டிருந்தான். நோய்வாய்ப்பட்டிருந்த அவனது வலது கை பெருவிரல் இயற்கை மாறாக நிமிர்ந்து நின்றது. அவள் சொன்ன செய்தியை கேட்டதும் அவனது முகம் வெளுத்தது. அவன் துள்ளி எழுந்தான். ஓ, அப்படியா செய்தி என்று முணுமுணுத்தான். சரி, நாம் என்ன செய்யலாம் என்று நடுநடுங்கும் சுரத்தால் நெற்றி வியர்வையை வழித்து கொண்டே கேட்டாள் பெலகேயா. ஒரு நிமிஷம் பொறுங்கள், பயப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு தனது சுருட்டை தலையை இடது கையால் பின்னோக்கி கோதிவிட்டு கொண்டான் ஃபியோதர் மாசன். நீங்களே பயப்படுகிறீர்களே என்று அவள் கத்தினாள். நானா? அவன் முகம் கன்றி போயிற்று. வலிந்து புன்னகை செய்து கொண்டே, ஆமாம், அது போகட்டும், நாம் இதை உடனே பாவலுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் யாரையாவது அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கள். அவர்கள் நம்மை என்ன அடிக்கவா செய்வார்கள்? அடிப்பார்களா என்று கூறினான். வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் தாய் அங்கிருந்த சகல புத்தகங்களையும் ஒன்று சேர்த்தாள். அந்த புத்தகங்களை மார்பின் மீது அணைத்து பிடித்தவாறு அங்குமிங்கும் நடந்து தத்தளித்தாள். அடுப்பை பார்த்தாள், அடுப்புக்கு கீழே பார்த்தாள், தண்ணீர் பீப்பாயை பார்த்தாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவு.

0: நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.
3: இனி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம் மற்றும் மாணவர்கள் போராட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நடித்த அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை கூடியதும் கார்கில் போரின் போது தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மாறிவரும் வரி விதிப்பு முறை, வெளிப்படையான தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் வரித்துறையின் வளர்ச்சி ஆகியவற்றை இந்நாள் நினைவு கூர்கிறது. நீட் வினாத்தால் கசி விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மே மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்திருப்பதாலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் குறித்த பிரச்சினைகளாலும் கச்சா எண்ணெய் விலை 1 பீப்பாய் 100 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. 5 முறை உலக செஸ் சாம்பியனான திரு விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அக்கூட்டமைப்பின் தலைவரான ரஷ்யாவின் துவார்கோவிச் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபத்திய தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆனந்த் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நேற்று மாலை கோலாகலமாக தொடங்கியது. இந்திய அணி சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். கடந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 61 பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதியில் எகிப்தின் ஹபீபா ரிஸ்கை வீழ்த்தி இந்தியாவின் அனகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் உலக ஜூனியர் போட்டிகளில் தொடர்ந்து 2 முறை அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: ஹலோ வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டோட வளமான எதிர்காலத்திற்கும் பெண்களோட பங்கு அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லணும். பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சொத்துரிமை, சமமான ஊதியம், பாதுகாப்பு, முடிவெடுக்கும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யப்படும் போதுதான் உண்மையான அதிகாரம் அளித்தல் அப்படின்றது சாத்தியமாகும். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக

0: வந்திருக்காங்க புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர். மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம்
0: மேம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லுங்க.
1: பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ன்றது வந்து ஒரு தனியான ஒரு அம்சம் இல்ல. எல்லா பெண்களும் பிறக்கும் போதே, எல்லா உயிர்களும், பெண்கள் மட்டும் இல்ல எல்லா உயிர்களும் பிறக்கும் போதே அவங்கவுங்களுக்கு உள்ள உரிமையோட பிறக்கிறாங்க. ஒரு சின்ன விதைய போட்டா அந்த செடிக்கு அது மேற்கொண்டு வளர்ந்து பூத்து காய்க்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதே போலதான் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. ஆனா ஏன் தனிப்பட்ட முறையில் நம்ம பெண்களுக்குன்னு சொல்றோம்னு சொன்னா, அது முன்காலங்களில் அந்த உரிமைகள் அதிகமாக மறுக்கப்பட்டது பெண்களுக்கு தான். ஒரு செடிக்கு இருந்த உரிமையை கூட பெண்களுக்கு கிடைச்சிருக்குமான்றது தெரியல. வேத காலங்களில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பிறந்த உடனே தகப்பனுடைய கட்டுப்பாட்டுல வளர்றாங்க, பிறகு கல்யாணம் ஆன உடனே கணவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. வயதான காலத்துல பிள்ளைகளின் கட்டுப்பாட்டுல இருந்து வாழ்ந்து வந்து அவங்க அதே போலே வாழ்ந்து இருந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடுதான் பெண்களுக்கு வந்து தங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, முற்காலத்துல நம்ம சுதந்திர இந்தியாவில கூட நம்மளால பெண்களுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு நிலை இருந்தது. அதுவும் நம்மளுடைய பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல சுத்தமா கொடுக்கப்படல. அதன் பிறகு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்புன்னு ஒன்னு வந்த பிற்பாடுதான் நமக்கும் நம்மளுடைய பெண்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் ஆண்களுக்கு சமமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் வந்து முதல்ல இந்த அரசியல் அமைப்பு மூலமாக கிடைக்கிறது. அடுத்து இந்த நேஷனல் பாலிசின்னு சொல்லி ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லி 2001 ஒரு கொள்கைய கொண்டு வந்தாங்க நம்ம இந்திய அரசாங்கம். அந்த கொள்கை பிரகாரம் ஒவ்வொரு பெண்களுக்கும் பொருளாதார உரிமை, அரசியல் சார்ந்த உரிமை, அடுத்து வந்து அவங்க சோசியல் சார்ந்த, அதாவது சமூக சார்ந்த உரிமை என்ற மூன்று உரிமைகளை முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேஷனல் பாலிசி பிரகாரம் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக, அந்த அரசியலமைப்பு சட்டம் காரணமாக, பெண்களுக்காக தனிப்பட்ட விதமான நிறைய சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது. அது வந்து அந்த அரசியலமைப்பு சட்டமானது அது ஒரு அதிகாரமாக சொல்லி எல்லாரும் இதை செய்யணும்னு சொன்னாங்க. அப்பதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்னு தனிப்பட்ட சட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு சட்டத்தின் பயன்களை பற்றி நம்ம பார்ப்போம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக்
2: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக்தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் என்னென்ன மேம்?
1: உரிமைகள் என்று சொன்னா அது வந்து ஈக்வாலிட்டி, சம உரிமை. அது வந்து பிரிவு 14 கீழ் அரசியலமைப்பு சட்டத்துல முதல் பார்க்கப்பட்டது. அதன் பிரகாரம் பாலினத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடின்றி பெண்களுக்கும் எல்லா விதத்திலையும் ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து பிரிவு 15 அதே அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அது என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் என்பதால் அவர்களை தவிர்த்து ஆண்களுக்கு மட்டும் வேலை சம்பளம் இந்த எதுவும் தனிப்பட்ட முறையில யாருக்கும் பாகுபாடு இன்றி தரப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இப்படி பார்க்க போனீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் எல்லாமே வருது, எல்லா சட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. இதுல முக்கியமா நமக்கு முதல் சட்டம் நமக்கு ஓட்டுரிமை பற்றி, அது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்பானது.

0: அதன் பிறகு பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில வேலை வாய்ப்பு, கல்வி, இதுலாம் ஒரு ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்காக உரிமை, அவங்க உரிமையே அவங்க மட்டும்தான் அதுல கலந்து படிக்க முடியும். அத மாதிரியான சட்டங்களும் சில ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டாங்க. அது அடுத்த உரிமை கல்வி உரிமை, அடுத்து வேலையிலையும் வாய்ப்பு, அது மாதிரி சமமான சம்பளம் சேலரின்னு சொல்லுவோமா, ஈக்குவல் பே சம்பளம், அதுக்கேத்த மாதிரி ப்ரொமோஷன்லயும் அவங்களுக்கு எந்த வித பாகுபாடும் இருக்கக்கூடாது. இதுல ஒரு சின்னதா ஒரு இதை சொல்றேன் பாருங்க. ஏரோஸ்டஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வேலைக்கு சேரும் போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். அவங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வேலையை விட்டு போயிடணும். அடுத்து அவங்களுடைய வேலையை வந்து அவங்களே போயிடணும். இத மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் போட்டு தான் அவங்களை வேலையில சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை கண்டிச்சு ஒரு பெண் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து ரொம்பவும் தப்பானது, இது பெண்கள் உரிமைக்கு எதிரானது. ஆகவே 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு சொன்னா அது பரவாயில்ல, ஆனா குழந்தையே பெற்றிருக்க கூடாது, குழந்தை பெற்றுக்கிட்டா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ற இந்த 2 சரத்துகளும் அடிப்படை உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவங்களுடைய ரூல்ஸையே தள்ளுபடி பண்ணிட்டு அதை வந்து அந்த பொண்ணுடைய இதை வந்து ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அடிப்படை உரிமை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியான உரிமைகள் எல்லாம் தடுக்கப்பட்டது. அதுக்கேத்த மாதிரி இப்ப வந்து இந்த நேஷனல் பாலிசின்னு சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு அடுத்து, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு அடுத்து இந்த கொள்கைகள் இதுல வந்து 2001 ஒரு கொள்கை இது கொண்டு வந்தாங்க. அதன் பிரகாரம் தான் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாமே கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு, இந்த பொருளாதாரத்துல முன்னேற்றம், இது மாதிரி இது சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே பெண்களுக்காக கொண்டு வரணும்னு இந்தியாவில கொள்கைகள் கொண்டு வரப்பட்டன. அப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொன்ன பாருங்களா, அதிகாரத்தின்படி, இதன்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில சட்டங்களை ஏற்றுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, முதல் முதல்ல எந்த சட்டம் ஏற்றணும்னாலும் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல, அதாவது அரசியலமைப்புல இடம் இருக்கான்னு பார்த்துதான் செய்வாங்க. அதுக்காகவே இந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. அந்த பிரிவின்படி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த சட்டமும் அவங்க குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கவும், அவங்களை வன்முறையில இருந்து பாதுகாக்கவும், இப்படியே எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஈவன் பேறுகால விடுப்பு இருக்கு பாருங்க, அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி அந்த சட்டங்களை இப்படிதான் கொண்டு வர ஆரம்பித்தார்கள்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: புதுச்சேரி

0: நேர்களே, இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹை ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஒரு காலத்துல பாத்தோம்னா நம்ம பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்ற உரிமையே கிடையாது. அதாவது ஆண்கள் எல்லாம் போய் பள்ளிக்கு சென்று படிச்சாலும் பெண்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு பெண் படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதை வந்து ஒரு பெரிய குற்றமா பார்த்த காலமும் இருக்கு. சோ ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கல்வின்றது வந்துச்சுனாலே விழிப்புணர்வுன்றது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெண்களோட கல்வி அப்படின்றது அதிகாரம் அளித்தலோட முதல் படி அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்ன காலம் ஈவன் வந்து பாரதியாருடைய பாட்டுல நீங்க பாக்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட மூடர்கள் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னாரு. அவர் தான் முதல் முதல்ல பெண்களுடைய படிப்பை பத்தி அதிகமா தமிழ்நாட்டுல பேசினார். அப்ப பெண்கள் படிப்பு, அதாவது பெண்கள் படிக்க கூடாதுன்னு சட்டமா எதுவுமே இல்ல, ஆனா பெண்களை பெற்றோர்களே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப தைரியமா ஒரு ஸ்கூல்ல 5வது வரைக்கும் படிக்க வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். எலிமெண்டரி ஸ்கூலோட நிறுத்திடுவாங்க. பெண்கள் பெரியவர்கள் ஆயிட்டாங்கன்னா சுத்தமா படிப்பு நிறுத்துவாங்க. அதனால அது சட்டத்தால தடுக்கப்பட்டதல்ல, நம்ம சொசைட்டி நம்மளுடைய சமுதாயம் இருக்கு பாருங்க, அது போட்டதுதான் இந்த தடுப்பு. அந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் முதல் அதில் விழிப்புணர்ச்சி அடையணும். ஒரு பெண் MBBS டாக்டருக்கு வந்து அத்தனை ஆண் பிள்ளைகள் மத்தியில போய் படிச்சு, டாக்டர் முத்துலட்சுமி அவங்க பேரு. அப்ப சட்டம் எதுவும் மக்களை தடுக்கல, அவங்க பெற்றோர்கள் தான் அதை தடுத்தாங்க, சமுதாயம் தடுத்து.

0: அந்த அம்மாவுடைய அப்பா இந்த சமுதாய இதெல்லாம் மீறி அவங்களை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சென்னையில படிக்க வச்சு அந்த அம்மா தான் முதல் பெண் டாக்டர் நம்மளுடைய நாட்டுக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா சட்டத்தால எதுவும் தடுக்கப்படல, சொசைட்டி தான் தடுத்துச்சு. இப்ப அந்த சொசைட்டிலேயே ஒரு விழிப்புணர்ச்சி வந்து போச்சு. இன்னைக்கு நான் ஒப்பனா சொல்ல போனா பையன்களோட பெண்கள் தான் நல்ல விதமா படிக்கிறாங்க. பெண்கள் தான் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது, எல்லாத்திலயும் அவுட் ஷைன் பண்றது, ரொம்ப அதிகமான இதெல்லாம் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக அதிகாரமளித்தல் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பெண்களுக்கு என்று தனி சட்டங்கள் போடும் போது கல்வி, கல்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சிருந்தா போதும் அந்த குடும்பமே மேல வந்துரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்குதான் மக்களுக்கு மத்தியில வந்திருக்கு. இந்த விழிப்புணர்வின் காரணமாக தான் சட்டத்தையும் ஏற்றுறாங்க. சட்டமும் பெண்களுடைய படிப்புக்கு அவர்களுடைய வேலைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. சில வேலைகளுக்கு பெண்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரி கூட இன்னைக்கு சில வேலைகள்லாம் வாய்ப்புகள்லாம் கொண்டு வந்துருச்சு. ஆக கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமைன்றதை விட அது ஒரு அவசியமான ஒரு உணர்வு. கல்வி அறிவினாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய உரிமைகள் என்ன, தனக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை அமையணும் அப்படின்றத தனிப்பட்ட முறையில அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிந்தனையினால எதுவும் கெட்டது நடந்ததாக சொல்ல முடியாது, அந்த சிந்தனையினால நல்லதுதான் நிறைய நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து படிச்சிருந்தா அவங்க வந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும், அவங்களுக்கு யோசிக்கிற திறன் அருமையா வரும். படிப்பறிவு பட்டறிவுன்னு ரெண்டு இருக்கு. பட்டறிவுன்றது வந்து நம்மளுடைய படிப்புனால் ஏற்படுற நாலேஜ், அதான் பட்டறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த இரண்டும் ஏற்படணும்னா கல்வின்றது ரொம்ப அவசியமான ஒன்று.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொருளாதார சுயநிறைவு பெண்களோட வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுதா நீங்க நினைக்கிறீங்க?
1: பொருளாதார நிறைவுன்றது வந்து இன்னைக்கு பாக்க போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் யாருமே வேலை செய்யாம இருக்கிறது இல்ல. ஒரு 100% 60-70% பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சட்டமும் நிறைய உதவி செய்யுது. அவங்க வந்து வேலைக்கு போகும்போது ஆணோட சேர்ந்து நிகரா சம்பளத்தை பெறலாம். அப்படி கொடுக்க தவறினா நம்ம வந்து அதை பத்தி உரிமையோட கேட்கலாம். அடுத்து அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, வேலைக்கு போறதுனால தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா வித வசதிகளையும் செய்துக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு வேற விதமான செலவு செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க தான் தன் குடும்பம் என்பதில் ரொம்பவும் அக்கறையாக இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி விற்கிற பெண் கூட ஒரு நாளைக்கு தான் சம்பாதிக்கிறதுல எவ்வளவு வந்து தான் குடும்பத்துக்கு செலவு பண்றான்னா எல்லா பணத்தையுமே அந்த பொண்ணு அதுக்காக தான் செலவு பண்றான். அதனால பெண்ணால செய்ய முடிஞ்சது வந்து வீட்டுக்கு நன்மைகள் மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்களை அவங்க வந்து நல்வழியில வளர்க்கறதுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரைகள் சொல்வதற்கும் எல்லாமே இந்த வேலையும் அவங்க வெளியில போற

0: ஏற்படுற அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்க தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்தி நடத்துறாங்க.
1: பெண்களுக்கு பணியிடங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அண்ட் பாதுகாப்பு எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இதுவும் வந்து ஒரு சட்டமா வருவதற்கு முன்னாடி ஒரு கேஸ் எல்லாம் சொல்லுவோம், ஒரு வழக்கின் சாரமாகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. அது விசாகான்ற ஒரு பெண் வந்து வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணுடைய மேலதிகாரி எப்படி எல்லாம் அந்த பொண்ணை தட்டச்சு செய்யற பொண்ணு, அந்த புள்ள அதாவது டைபிஸ்ட், அந்த பொண்ணை வந்து தனிப்பட்ட ஒரு ரூமுக்கு போய் டைப் பண்ணின்னு சொல்ல வேண்டியது, இவர்கிட்ட போய் நின்றுட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கறது, இப்படியே அந்த பொண்ணை வந்து அவர் பல விதத்திலையும் துன்புறுத்துறாரு. அந்த பொண்ணு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க, அதை வந்து அந்த என்கொயரி ஆபிசர் சொல்லுவாங்க, அந்த அதிகாரி நடத்துற அதிகாரி வந்து இவர் செஞ்சது சரிதான் குற்றம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்து அந்த ரிப்போர்ட் தராரு. அதன் மேல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குது. குற்றத்தை செஞ்சவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போறார் கேஸ். அது வரைக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாதுகாப்புன்றது மிக முக்கியமான ஒன்று, அது அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த 2001 ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னாலும் அதன் பிரகாரம் இது ரொம்ப முக்கியமான ஷரத்துன்னு சொல்லிட்டு அப்பதான் முதன் முதல்ல பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் எப்பேற்பட்ட பாதுகாப்பு தரணும்னு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குல வந்து சொல்லுது. அந்த வழக்குல எங்க யார் யாரு மேனேஜ்மெண்ட் அந்த எஸ்டாபிஷ்மெண்ட் சொல்றாங்க அங்க வேலை செய்யறாங்களோ அந்த பெண்கள் அவங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு தரணும், யார் யாரெல்லாம் தரணும், எப்படி எல்லாம் தரணும், அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, இப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் நம்மளுடைய அந்த சட்டமானது பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஏற்படும் பாலியல் தொல்லைகளுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. ஒவ்வொரு வேலை செய்யற இடத்துலயும் ஒரு கமிட்டியை உருவாக்கணும், அந்த கமிட்டியில ஒரு பெண் தலைவரா இருக்கணும், அதுல பாதி பேருக்கு மேல பெண்களா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லை பெண்ணுக்கு இழைக்கப்பட்டால் அந்த பெண்ணு போய் ஒரு புகார் தரலாம், அந்த புகாரை இவங்க தான் நடத்தணும், நடத்தி அதனுடைய விளைவுகளை ஏற்படணும். அதுக்கேத்தா போல குற்றம் புரிந்தவருக்கும் தகுந்த தண்டனை அளிக்கப்பட வேண்டும், அது அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தரணும், அப்புறம் ஃபேக்டரிங்கெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெண்கள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறதுக்குன்னு தனி இடம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சட்டங்கள் ஒன்னு ஒன்னா இதுக்கு பிற்பாடு தான் பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல கிடைக்க வேண்டும்னு சட்டங்கள்லாம் ஏற்றிட்டே வராங்க. லேபர்லான்னு சொல்லுவோம், தொழிலாளர்கள் அவங்க தான் இந்த ஃபேக்டரியில எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் உண்டு. இந்த பேறுகாலம் விடுப்பும் கொடுக்கறதும் வந்து இந்த ஜட்மெண்ட்ல இருந்து இல்ல, அது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது பெண்களுக்கு பேறுகாலத்துல எவ்வளவு நாள் விடுமுறை தரணும். அப்புறம் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும்னா இந்த கிரேஷன் சொல்றீங்களா, குழந்தைங்களை காப்பகம் அதை ஏற்படுத்தணும் ஒரு பெரிய ஃபேக்டரியில. இப்படி எல்லாம் பல வேலை செய்ய இடத்துல பெண்களுக்கு பலவித உரிமைகளை தரணும்ன்றதுதான் சட்டம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ட்டு பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கு நேகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ தற்போதைய இந்த நிலை வந்து இருக்கா, சம வேலைக்கு சம ஊதியம்ன்றதோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு?
1: சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது வந்து இருக்குதான். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகாரியே எடுத்துங்க, அந்த அதிகாரி வந்து ஆணாவும் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் தராங்க. அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கீழே அந்த கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல் வரைக்கும் எல்லாம் தான் அந்த மாதிரிதான் கொடுக்கறாங்க. ஆனா சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா ஒரு ஆண் செய்யற அந்த வேலையை வந்து பெண்கள் தங்களுடைய சில இயலாமைகளால செய்ய முடியாம போகும். இப்ப அந்த கூலி தொழிலாளர்கள் இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூட்டை தூக்குறவங்களுக்கு அதிகமா சம்பளம் தரலாம், அதே அங்க கூட்டி பெருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணால மூட்டை தூக்குனாங்கன்னு வச்சிங்க, அப்ப அவங்களுக்கு அந்த ஊதியம் வந்து சரிசமமா தரணும். இந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கும் காரணங்களால அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க வந்து தொழிலாளர் நீதிமன்றத்துல கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் சில இடத்துல இந்த கட்டிட தொழிலாளிகள் பார்த்திருப்பீங்க, அங்க பெண்களுக்கு எப்போதையும் ஊதியம் கொஞ்சம் கம்மியாகும், ஆண்களுக்கு கூட தான் கொடுக்கப்படுது. அதுவும் இந்த காரணங்களால் தான். பெண்களால செய்ய முடியாத சில வேலைகளை செய்யும் ஆண்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான சம்பளம் தரப்படுகிறது. ஆனா பெண்களுக்கு ஒரு அதே மாதிரியான அதே வேலையை பெண்களால் செய்ய முடிஞ்சா அப்ப உங்களுக்கு சம வேலை இருக்கும் போது சம ஊதியம் தான் நிச்சயமா கொடுக்கணும்.
0: இப்ப என்னதான் நம்ம பெண்கள் எவ்வளவு பெரிய உயரத்துல எல்லாத்துலயும் நம்ம சாதிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து சில முடிவெடுக்கும் உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. அந்த மாதிரி குடும்பத்துல பெண்களுக்கு

0: என்னென்ன மாதிரி முடிவெடுக்கும் உரிமைகள்லாம் இருக்கு, அது பிள்ளைகளா இருக்கட்டும் பெற்றவர்களா இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பெண் திருமணமாகி அவங்க வந்து கணவர் வீட்டுக்கு போனா அவங்களோட அம்மா அப்பாவை வந்து பாதுகாக்கிற உரிமை வந்து சில வீடுகள்ல மறுக்கப்படுது. இந்த மாதிரி பல உரிமைகள் வந்து அவங்களுக்கு இன்னமும் கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி?
1: உரிமைகள் வந்து எப்பொழுதுமே அவ்வளவு எளிதா கொடுக்கப்பட மாட்டாது, அதை நம்ம தான் போராடி பெற்றுக் கொள்ளணும். அப்படி உரிமைகள் கொடுக்கப்படணும், அதுக்கு நம்மை சார்ந்த ஆண்கள், பெண்களை சார்ந்த ஆண்களுக்கு பரந்த மனப்பான்மை வேண்டும். முதலாக சொல்ல போனா ஒரு அப்பாவுக்கு தம் பொண்ணுக்கு உரிமை எடுக்கிற உரிமையை தரணும்னு சொன்னா அது அந்த அப்பாவுடைய கடமை, அது அவர் உணரணும். இது வந்து சமூகம் சார்ந்த கேள்வி, இதுல சட்டம் வந்து கொஞ்சம் அதிகமா எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு மாப்பிள்ள தேடுறாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னா சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அப்பான்ற பாசத்தினாலும் அம்மா குடும்பம் இந்த மாதிரி சில இதனால அந்த பெண்கள் வந்து எந்த தன்னுடைய விருப்ப வெறுப்புகளை வெளியே சொல்லாம அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் சட்டம் இல்ல, இது காரணம் அந்த பெண்ணுடைய குணநலன். ஆகவே அடிப்படையில மனிதர்கள் இதுல நிறைய மாறினாதான் இந்த நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான சரியான விடை கிடைக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, என்னதான் ஒரு பெண் வந்து நிறைய படிச்சுட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு அதிகமான இதுவா இருந்தாலும் அதிக உயரத்துல இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுல வந்து சமமான பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அது சட்டத்தினால நம்ம இது பண்ண முடியாது, அது வந்து அந்த கணவன் மனைவி இரண்டு பேருடைய சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், உரிமை வந்து பெண்களுக்கு கொடுத்தா அவங்க தங்களுடைய கல்வி அறிவு பட்டறிவு எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கணும், எல்லாருமே அது வந்து சரியான இது இதுதான், ஒரு குடும்பத்துல ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் கலந்துதான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க உணரணும். இதுக்கு வந்து சமுதாயத்தினுடைய மனநிலையை தான் மாற்றணும் முதல்ல. இதுக்கு சட்டமும் எதுவும் அதிகமா சொல்ல முடியாது, இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இது நம்ம எதுவுமே செய்ய முடியும்.
2: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்னேக்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவா வந்து குழந்தைகள் மேல வந்து பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு, வீட்டுல அவங்க எடுக்க முடிவுகள் இருக்கும் இல்லையா சிலது. அது
1: குழந்தைகள்னு பாக்க போனா ஆண் குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்து அந்த பெண் பார்த்துக் கொள்வாங்கன்றதுலயும் அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை 10 வயசு வரைக்கும் தாயோட அரவணைப்புலதான் வளரணும்னு சொல்லுது. இப்ப ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள மனக்கருத்து வேறுபட்டு பிரியறாங்கன்னு, அப்ப அந்த குழந்தைகள் வந்து ஒரு தாயினுடைய அரவணைப்பில் தான் வளரணும். ஏன்னா குழந்தையுடைய முன்னேற்றமும் குழந்தையுடைய நலனும் தான் நம்ம பாக்கணும். அப்பாவுடையதோ அம்மாவுடையதோ அதுவும் கிடையாது. 10 வயசு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளைகளும் 10 வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உண்டானதை ஒரு தாயாலதான் செய்ய முடியும். இதுவும் சட்டம் ஏற்றி எதுவும் செய்ய முடியாது. சட்டம் எதுக்கு ஏற்ற முடிஞ்சதுன்னு சொன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு தடை சட்டம் இருக்கு. அந்த தடை சட்டம் இது மாதிரிதான் செய்ய முடியுமா தவிர்த்து, அந்த வீட்டுல அந்த குழந்தைகளுடைய அவங்க மேல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்றது வந்து அதுவும் சமுதாயத்தை சார்ந்ததுதான். சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எல்லா டிசிஷனுமே அந்த பெண் தான் எடுப்பாங்க. சில இடத்துல ரெண்டு பேரும் கலந்து பேசி எடுப்பாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் கலந்து பேசி எடுக்கும் அந்த முடிவு தான் என்னைக்குமே அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையான முடிவாக இருக்கும்.
0: இப்போ பெண்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய வன்முறைக்கான தடுக்கும் சட்டங்கள் என்னென்ன இருக்கு?
1: வன்முறைன்னு சொல்ல போனா இப்ப வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அது ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை தான். அந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினா அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. அதன்படி பார்க்க போனா கணவனோ

0: கணவனை சார்ந்தவர்களோ யாருமே வந்து அந்த பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துற ஒரு நிலைமை வரும்னா அது அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த பெண்ணானவள் ஒரு புகார் ஒன்று அளிச்சான்னு சொன்னால் உடனே அந்த கணவன் அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்கும் மேலேயும் வழக்கு பதிவு செய்து நடத்தி அந்த அதற்குரிய அது உண்மையாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை வாங்கி தரணும். இது வந்து இந்த ஹாரஸ்மெண்ட் வந்து பணி செய்யும் இடத்துக்கு அடுத்து குடும்பத்திலேயே கொண்டு வந்ததுதான் இந்த வரதட்சணை மறுப்பு சட்டம். இந்த சட்டத்தின் கீழே தான் இது நடக்குது. அடுத்து பார்க்க போனீங்கன்னா குடும்பத்துல இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்துக்குள்ளாவே வன்முறை, அது வரதட்சணை கொடுமை ஒண்ணு, அது தனி சட்டம். இது வந்து குடும்பத்துல வன்முறைகள், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தற்பாடு அந்த வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட உள்ள ஒரு உறவு வந்து ரொம்ப அருகினும், நம்ம டெய்லி அவங்க கிட்ட போறதோ வரதோ அதெல்லாம் தெரியாது. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது, அந்த கணவனோ கணவனை சார்ந்த உறவினர்களோ கொடுமைப்படுத்தினாங்கன்னு வச்சுங்க, அப்பவும் அந்த பெண் அதை பொறுத்துக்கிட்ட வாழணும்ன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த பொண்ணு தனக்கு தேவையானதை வந்து ஒரு புகார் மூலம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல பாதுகாப்பு அலுவலர்னு அரசால நியமிக்கப்பட்டவங்களையோ இல்லைன்னா அந்த மாதிரி இந்த என்ஜிஓன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி அமைப்புல போய் தொண்டு நிறுவனம், அரசால நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு தொண்டு நிறுவனம், அங்க போய் புகார் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான தண்டனைகள் தருவாங்க. அதோட அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில இருந்து வாழ்றதுக்கான உரிமையை கூட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த சட்டத்தின் கீழ்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம் பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும், இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வரும் வெள்ளிக்கிழமை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் தான் நாங்கள் சஹிரேவதி. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் AM ராஜா இசையில் AM ராஜா பாடிய பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அடங்கா மனைவி, அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது. யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சி சிலா, எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து.
2: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வென்ற கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பாதையெல்லாம் மாறிவரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், PB ஸ்ரீனிவாஸ் குரலில். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல், ஆர் சுதர்சனம் இசையில் சந்திரபாபு பாடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவன் கண்ணவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

0: 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமுட்டு இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:46. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் ராஜு இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, ஜிக்கி மற்றும் ஏ பி கோமலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி விளக்கமளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுரையீரல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரிஷ் விகே அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நேர்களே, முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், முதல் கேள்வி, வயதாகும் போது நுரையீரல்ல ஏற்படும் இயல்பான மாற்றங்கள்னா என்னென்ன?
3: ஓகே, ஸோ வயசாகும் போது நம்ம லைக் நுரையீரல்னு இல்லை, எல்லா உறுப்புலேயுமே வந்துட்டு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு நுரையீரலுக்கும் பொருந்தும். ஸோ வயசாகும் போது நுரையீரல் வேலை செய்கிற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்னாக்கா, நுரையீரலினுடைய சுருங்கி விரிகிற தன்மை கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், நுரையீரல்ன்றது வந்து பஞ்சு போன்ற உறுப்பு, அது பலூன் மாதிரி உதாரணத்துக்கு. ஸோ அது காற்று போகும்போது விரிவடையும், நம்ம மூச்சு விடும்போது அது சுருங்கிடும். ஸோ அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து நாளடைவில் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நுரையீரல் மட்டும் இல்லாமல் அந்த மார்பு கூடுன்னு சொல்லுவாங்க, செஸ்ட் வால் சொல்லுவாங்க, அதுவுமே அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து வயதாக வந்துட்டு கம்மியாகலாம். இப்போது சுவாசம், நம்ம சுவாசம் எடுக்கும்போது நுரையீரல் மட்டும் கிடையாது, அதுக்கு மார்பில் இருக்க தசைகளும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம மூச்சு எடுக்கும்போது, ஸோ இப்போ வயசாகும்போது அந்த தசைகளும், அந்த பவர் ஆஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தசைகளுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும், வீக் ஆகிட்டே வரும். ஸோ அதனாலையும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுவாசத்தில் கொஞ்சம் மூச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு சிரமம் இருக்கலாம். அதுக்கடுத்து காற்று பரிமாற்றம் சொல்லுவாங்க, நம்ம வெளியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்து அது ரத்தத்தில் கலந்து அது மற்ற உறுப்புகள் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அந்த காற்று பரிமாற்றம் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் வயசாகும்போது அது கம்மியாகலாம். அதுக்கடுத்துட்டு இயல்பாகவே வந்துட்டு நம்ம வயசாகும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதெல்லாம் வந்துட்டு இயல்பாகவே வயசாகும்போது நடக்கிற மாற்றங்கள், இதனால் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ முதியோர்களை வந்து அதிகமாக தாக்குற நுரையீரல் நோய்கள்லாம் என்னென்ன?
3: ஓகே, ஸோ இப்போ காமனான என்னென்ன நோயெல்லாம் வந்துட்டு வயசானவங்களுக்கு வரலாம் அப்படின்னாக்கா, COPDன்னு சொல்லுவாங்க. COPD அப்படின்னாக்கா நாள்பட்ட இருமல், மூச்சுத்திணறல் இருக்கிற பேஷண்ட், அதாவது அவங்களுக்கு எதனால் வரலாம் அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் வந்துட்டு புகைப்பிடிப்பாங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், இல்லை ஒரு சில பேர் வேலை செய்கிற இடத்துல நிறைய டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கும், தூசு அந்த மாதிரி கேஸோ இல்லை நிறைய புகை, அது நுரையீரலில் போயிட்டு சேர சேர அவங்களுக்கு வந்துட்டு சுவாசத்தில் வந்துட்டு அவங்களுக்கு

0: மூச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படலாம், இல்லை நாள்பட்ட இருமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சிஓபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சிஓபிடி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கடுத்து ஆஸ்மா, அவங்களுக்கு ஆஸ்மான்றது சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம், இல்லை அவங்க நடுத்தர வயது இருக்கும்போது ஆரம்பிச்சிருக்கலாம். இது யூஸ்வலாக ஃபீமேல்ஸுக்கு வந்துட்டு காமனாக வந்துட்டு நடுத்தர ஏஜில் அவங்களுக்கு ஆரம்பிக்கும், ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, இல்லை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, இல்லை அவங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம். பட் மேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தி ஆண்களில் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்தே இருக்கும், அடிக்கடி அவங்களுக்கு இருமல் சளி இருக்கும், மூச்சுத்திணறல் வரும், அது வயசான டைம்லையும் இருக்கும், அது அப்படியே இருக்கும். இது வந்துட்டு குணமடையக்கூடிய நோய் கிடையாது. அவங்களுக்கு எப்பப்போல்லாம் அலர்ஜி ஆகுதோ, இப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு பண்ணாக்கா அலர்ஜி ஆகும், தண்ணி மாற்றி குடிக்கிறதுனாலையோ, இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலையோ, இல்லை டஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீசிங் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப நாளாக இருக்கும், அவங்களுக்கு அது தெரியும் இல்லையா, இதனால தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த சிஓபிடியும் இந்த ஆஸ்துமான்றது வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய நோய் கிடையாது, பட் அதை வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அது டிசீஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்காது, கண்ட்ரோலில் இருக்கும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நமக்கு வயதானவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது, எந்த வயதினரையும் அது வந்துட்டு பாதிக்கும். இன்ஃபெக்ஷன்றது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வர்றது தான், குழந்தைங்களாக இருந்தாலும் வரலாம், பெரியவங்களாக இருந்தாலும் வரலாம், பட் அதிகமாக வந்து பெரியவங்களுக்கு வரும். நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் வயதாகும்போது என்னென்ன இயல்பான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு. அதில் முக்கியமான ஒன்று வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வருது. ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகக்குள்ளே அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தி அவங்களுக்கு வரும். இன்னொன்று வந்துட்டு வயதாகும்போது அந்த இருமலினுடைய பவர் ஆஃப் காஃப்னு சொல்லுவாங்க, காஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. இருமல்ன்றது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இப்போ நம்ம நுரையீரலுக்குள்ளே நமக்கு தெரியாமல் ஒரு அழுக்கோ இல்லை ஒரு உள்ள சளி இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்பே வந்து அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் இருமல், அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் இருமல் வரும். ஸோ இப்போ நம்ம வயசாகும்போது அந்த காஃப் பவர் ஆஃப் காஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் காஃப் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அந்த இருமலினுடைய திறன் கம்மியாகலாம் என்னாகும், உள்ள சளி சேர ஆரம்பிக்கும், இல்லை அழுக்கு சேர ஆரம்பிக்கும், அது கிருமிக்கும் பொருந்தும். கிருமி உள்ளே போச்சுன்னா அது வெளியே தள்ள முடியாமல் உள்ள சளி சேரும். ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஃபெக்ஷன்லேயே ரொம்ப இந்தியாவில் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா காச நோய் சொல்கிறாங்க, டிபி, அது ரொம்ப காமனாக வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ புகைப்பிடிக்க ரொம்ப நாளாக புகைப்பிடிச்சிட்டே இருக்காங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கேன்சர், நுரையீரலில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காமனான கண்டிஷன்ஸ் வயதானவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், அப்போ இருமல் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ தொடர் இருமல் எத்தனை நாளைக்கு மேலே கண்டினியூஸாக இருந்தால் நம்ம டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும்?
0: ஓகே, இப்போது சிஓபிடி ஆஸ்மான்னு சொன்னீங்க அப்படின்னா அது நாள்பட்ட இருமலாக தான் இருக்கும், அட்லீஸ்ட் லைக் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் மேலே, 1 மாதம் 2 மாதம் நாள்பட்ட இருமல் இருக்குது அப்படின்னாலும் பார்த்துக்க தான் போகிறோம். பட் நீங்கள் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்குது, ஜுரம் இருக்குது, கை கால் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெரியவங்களில் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது பெட்டர். 3 நாளைக்கு மேலே இருமல் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போ சளியில் வந்து ரத்தம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது எதனால அது காரணமாக இருக்கும்?
0: ஓகே, சளியில் ரத்தம் வர்றதுக்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்குது, பட்டு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் நிறையா இருந்துச்சு, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா சளியில் ரத்தம் கலந்து வரலாம். அது நுரையீரலன்னு இல்லை, நமக்கு இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க தொண்டை பகுதியில், அங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இரும்பும்போது அங்கேருந்து கொஞ்சம் ரத்தம் கசியலாம். ஸோ அது கொஞ்சமாக இருக்கக்குள்ளே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கணும். பட் அதுவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நுரையீரலில் பிரச்சனை இருக்குன்னுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரத்தம் வெளியாகிறது வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டாக்டரை அணுகி நீங்கள் அதுக்குண்டான காரணத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால்

0: ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுரையீரல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரிஷ் விக்கே அவர்கள். முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271060 மற்றும் 2275230. டாக்டர், அடுத்ததா வந்து இப்ப முதியோருக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்படுது அப்படின்னா அது நுரையீரல் ப்ராப்ளமா இருக்குமா இல்ல வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா டாக்டர், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: ஓகே, ஸோ இப்போ இருதய பிரச்சனைனால வந்துட்டு வலி ஏற்படுது அப்படின்னாக்கா மோஸ்டா அவங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வர்றதுக்கு, அதாவது பீச்சக்கை பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட் சைட்ல வந்துட்டு வர்றது பக்கம் அந்த சைட்ல வலி இருக்கும் ஜாஸ்தியா. இன்னொன்று அது கூடவே சேர்ந்து படப்படப்பு வரும், ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், நிறையா வேர்த்து கொட்டும், மூச்சு திணறல் வரலாம் அது கூட சேர்த்து. அந்த வலி நெஞ்சில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயாவது பரவலாம், லைக் ஷோல்டர் தோல்பட்டைக்கு லெஃப்ட் சைட் ஷோல்டருக்கு வந்துட்டு பரவலாம், இல்லை அது தாடை எலும்பு வரைக்கும் பரவலாம் வலியை வந்துட்டு இருதய பிரச்சனையினால் வருதுன்னா. இதுவே நுரையீரல் பிரச்சனையினால் வருது அப்படின்னாக்கா இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அண்டு வலியுமே வந்துட்டு குறிப்பிட்ட லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட் சைடில் இருக்கலாம். ஓகேங்களா, அவங்க மூச்சு இழுக்கும்போது வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தெரியலாம், இது நுரையீரல் பிரச்சனைனால வந்தாக்கா. இது வந்துட்டு குறிப்பிட்டு லெஃப்ட் சைடில் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது, பட் இருதய பிரச்சனைனால வலி வருதுன்னா கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், வலி பரவும், கூட சேர்ந்து படப்படப்பு இருக்கும், அதிகமாக வேர்த்து கொட்டும், வலி தோல்பட்டைக்கும் தாடை எலும்புக்கும் பரவலாம். இது ரெஸ்பிரேட்டரினால ரெஸ்பிரேட்டரி காஸ்னால வருது, அதாவது நுரையீரல் பிரச்சனைனால வருதுன்னா இதெல்லாம் இருக்காது.
0: ஓகே டாக்டர், அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பாவன் சிஸ்டர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே சார், இருக்காரு உங்க சந்தேகம் எங்க
2: டாக்டர்? நம்ம வயது வந்து 77.
1: சொல்லுங்க.
2: எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த அலர்ஜி இருக்கு.
1: ஓகே.
2: அலர்ஜின்னாக்கா சாதாரணமாக எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா டாக்டர், அதாவது வந்து தண்ணியில் இருக்கும், காற்றுல இருக்கும், மற்றபடி வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை வச்சும் அலர்ஜி வரும்.
1: ஓகே.
2: அப்போ வந்து சளி வந்து வருது, அது வந்து எப்படி வருதுன்னா வச்சு கேட்டால் வெள்ளையாக இருக்கு.
1: ஓகே.
2: இதுக்கு என்ன டாக்டர் பண்றது? அப்புறம் ரெண்டாவது இந்த தடுப்பூசி இருக்கு இல்லைங்களா?
1: சொல்லுங்க.
2: இந்த இன்ஃபுளுயன்சா இந்த மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கும் தடுப்பூசி இருக்குன்றாங்க, வயசான 70 மேலங்கிற போடலாங்க.
1: ஓகே.
2: அது வந்து போட்டுக்கலாமா டாக்டர்?
1: ஓகே சரிங்க, நான் முதல்ல நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அலர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது வரும்போது இருமல் சளிலாம் வருது, அது வராமல் நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் பண்ணாக்கா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, நான் இது பண்ணும்போது இப்போ ஜில்லுன்னு தண்ணியில் கை வைக்கும்போது எனக்கு வருது, இல்லை எனக்கு அழுக்கு தூசப்படும்போது வருது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். தண்ணி வந்துட்டு சுட தண்ணி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளியிலலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் கூட தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்கள் சுட வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது மாதிரி உணவுப் பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாம மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சளி சேர்றதுக்கான தொந்தரவு வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். அது கூட சேர்த்து உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த உரியிற மருந்து இந்த பஃப் மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா?
2: இல்லை டாக்டர், நான் அதை பற்றி யாரும் கேட்கல.
1: ஓகே.
2: தடுப்பூசி போயிருந்தேன் ஆரம்ப சுகாதாரம் கழிச்சது, அவங்க நாங்க போட முடியாது நீங்க எங்களுக்கு ஆபத்து போட்டா சொல்லி
1: அனுப்பிச்சிட்டாங்க.
2: தனியார்கிட்ட நீங்க போய் போட்டுங்கன்னு சொல்றாங்க.
1: ஓகே ஓகே. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், இப்போ இங்கே நீங்கள் இங்கே இந்திரா காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் காலேஜில் வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஊசியும் நியூமோகோக்கல் ஊசின்னு ரெண்டு தடுப்பூசி இருக்குது, அந்த ரெண்டு தடுப்பூசி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அலர்ஜி தவிர்த்து வேறு ஏதாவது தொந்தரவு எதாவது இருக்குங்களா, இருதய நோய் அந்த மாதிரி, பிபி, ப்ரெஷர்?

0: அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. அதுல இருந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு.
1: சுகர் ஏதா இருக்குங்களா உங்களுக்கு?
0: சுகர் கண்ட்ரோல்ல இருக்குதா?
1: ஓகே, நீங்க கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஊசியும். போடுறப்போ உங்களுக்கு எதுவும் ஜுரமோ இல்லை சளி ஜாஸ்தியாக இருக்கிறது, சளி கலர் மாறி வர்றது, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு ஊசியும் போட்டுக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸா ஊசின்றது வந்துட்டு வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கணும். இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். நியூமோகோக்கல் ஊசின்றது நீங்கள் இப்போ வந்து ஒரே ஒரு ஊசி போட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஊசி முன்னாடி தான் வந்துட்டு பூஸ்டர் ஊசிலாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசி போட்டு அது கூட ஒரு பூஸ்டர் ஊசி போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, ஒரே ஊசி போட்டால் போதும் அப்படின்றாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் வருஷம் வருஷம் போடணும். நியூமோகோக்கல் ஊசின்றது ஒரு வாட்டி போட்டால் போதும், நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம்.
0: இப்போ நான் வந்து கதிர்காமதான் சார்?
1: ஆ ஆமாம்.
0: கதிர்காமத்தில் வந்து நீங்கள்
1: பார்த்து கேட்டீங்க அப்படின்னாங்கன்னா உங்களை அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும், ஊசிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்ன்றது அவங்க சொல்லுவாங்க.
0: ஓகே டாக்டர், நான் வந்து அது என்ன ஜஸ்ட் சிஓபிடி.
1: நீங்கள் சீட்டு, நீங்கள் சீட்டு பதிஞ்சிட்டு வந்துட்டு நுரையீரல் சம்மந்தமாக பார்க்குற பிரிவில் வந்து பாருங்கள்.
2: நன்றி. அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க டாக்டர், பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காரங்க, சந்தேகங்களை கேளுங்க.
3: டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம்.
3: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த நுரையீரல்ல தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரேரா சில பேருக்கு ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நுரையீரல்ல தொற்று ஏற்பட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன் அந்த நுரையீரல்ல தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது, இதனுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, சிலருக்கு அந்த நுரையீரல்ல சுத்தி அந்த தண்ணீர் கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதற்கு அதை வெளியில எடுக்கிறதுக்கு ஏதோ நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த அதிகமான தண்ணீர் நுரையீரல்ல ஏன் சேருது, அது எதனுடைய அறிகுறியாக இருக்கு, இதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள்லாம் என்ன, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, உங்களோட முதல் ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு நுரையீரல் தொற்று பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நுரையீரல் தொற்று வந்துட்டு வயதானவங்களுக்கு வந்துட்டு ஏன் வருதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அவங்களுக்கு அந்த இருமல் திறன் வந்துட்டு கம்மியாகும். இன்னொன்று வந்துட்டு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தின்றது வயதாகும்போது குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி. இது இல்லாமல் அவங்களுக்கு பிபியோ சுகரோ இல்லை இருதய நோயோ கூட இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் அந்த ரிஸ்க்கை வந்துட்டு ஜாஸ்தியாகும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாலும் அது சரியாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காரணம். அவங்களோட செகண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, நுரையீரலில் நீர் கோத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவாங்க. நுரையீரலில் சுற்றி ஒரு கவர் மாதிரி இருக்கும், ஒரு கவரிங் தான் அது, ஒரு சின்னதாக ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை சுற்றி நீர் கோத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்ஃபெக்ஷன்னால் வரலாம், இல்லை ஏதாவது கிட்னி இல்லை லிவர் அந்த மாதிரி இருதயம் இதில் மூணுத்தில் ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நீர் சேரலாம். இல்லை கேன்சர் அந்த மாதிரி புற்றுநோய் இருக்கும்போதும் அந்த மாதிரி நீர் சேரலாம். ஸோ நீர் சேர்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீர் சேர்ந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ரீசன், எதனால் வந்துட்டு அந்த மாதிரி நீர் கோத்துருக்குன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். நீர் எடுக்கிறது முதல்ல சின்னதாக ஊசி மூலயமா எடுப்போம் டெஸ்ட்டுக்காக. நமக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதை முழுமையாக எடுக்கணுமா, இல்லை அது எந்த காரணத்தினால சேர்ந்ததோ அதை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதுமான்றது அதை நம்ம டெஸ்டினுடைய ரிசல்ட் வச்சு நம்ம டிசைட் பண்ணோம்.
2: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:29. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த COPD அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்?
2: ஓகே, COPD அப்படின்னாக்கா நம்ம சுவாச குழாயில் சுருக்கங்கள் ஏற்படும். அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, புகைப்பிடிக்கிறதுனாலையோ, இல்லை வேலை செய்கிற இடத்துல அழுக்கு தூசு உள்ளே சேர்றதுனாலையோ அது வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வரப்போகிறது கிடையாது. இது கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக வந்துட்டு உள்ளே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை அழுக்கு தூசு உள்ளே சேருது, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உள்ள சுவாச குழாயில் சுருக்கம் ஏற்படலாம். அது சுருக்கங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு சின்னதாக எதாவது வேலை செய்யக்குள்ளே மூச்சு திணறல் ஏற்படும், அப்புறம் இருமல் ஸ்டார்ட் ஆகும், கூட சேர்ந்து சளியும் வரலாம். ஸோ

0: இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பெட்டர் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இது டெஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ரே எடுக்கலாம். எக்ஸ்ரேயில் சிஓபிடி ஃபீச்சர்ஸ் எதாவது இருக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம், அதுக்குண்டான மாற்றங்கள் எதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். அப்படி நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. வேகமாக மூச்சு இழுத்து விட்டு அவங்களால எவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே இழுத்த மூச்சு வெளியே விட முடியுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மூலயமா நம்ம வந்து சிஓபிடி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்குதுன்னாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர். இப்போ ஆஸ்துமாவும் சிஓபிடியும் ஒன்றா ஆஸ்துமா வேறு?
0: ஸோ ஆஸ்துமாவிலையும் உங்களுக்கு இதே லைக் அதே பிரச்சனை தான், சுவாச குழாயில் சுருக்கம் இருக்கும். பட் காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ்துமா வந்து அலர்ஜினால் வர்றது, அலர்ஜி ஒவ்வாமைனால் வர்றது. பட் சிஓபிடின்றது நம்ம புகை பிடிக்கிறதுனாலையோ அழுக்கு தூசு உள்ள போகிறதுனாலையோ வர்றது. ஸோ ஆஸ்துமான்றது நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும், குழந்தையிலேருந்தே இருக்கும் ஒரு சில பேருக்கு, இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு 20 வயசில் ஆரம்பிக்கும். பட் சிஓபிடி

0: இழுத்த மூச்சு வெளியே விட முடியுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மூலயமா நம்ம வந்து சிஓபிடி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்குதுன்னாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஆஸ்துமாவும் சிஓபிடியும் ஒன்றா? ஆஸ்துமா வேற.
0: ஸோ ஆஸ்துமாவிலையும் உங்களுக்கு இதே லைக் அதே பிரச்சனை தான், சுவாச குழாயில் சுருக்கம் இருக்கும். பட் காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ்துமா வந்து அலர்ஜினால் வர்றது, அலர்ஜி ஒவ்வாமைனால் வர்றது. பட் சிஓபிடின்றது நம்ம புகைப்பிடிக்கிறதுனாலையோ அழுக்குது சொல்ல போகிறதுனாலையோ வர்றது. ஸோ ஆஸ்துமான்றது நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும், குழந்தையிலேருந்தே இருக்கும் ஒரு சில பேருக்கு, இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு 20 வயசில் ஆரம்பிக்கும். பட் சிஓபிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒரு 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஆரம்பிக்கும். அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது நமக்கு தெரியும். இன்னொன்று, இப்போ சிம்டம்ஸ் பார்த்திங்க, அறிகுறிகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஸ்துமாவில் வந்துட்டு ஒரு நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க எப்போ அவங்களுக்கு ஒத்துக்காத பொருளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்குண்டான அறிகுறிகள் வரும். இருமலோ தும்மலோ இல்லை மூச்சுத்திணறலோ இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு அறிகுறிகள் தெரியும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மியாயிடும், இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலும் அதுவே கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடும். அந்த அலர்ஜியிலேருந்து அவங்க எட்ட வந்துட்டாங்க, இப்போது டஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போனவொடனே அவங்களுக்கு இருமல் மூச்சுத்திணறல் வருது, அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆகலாம். இல்லை அது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ஜாஸ்தியாகிறதும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பாக, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கம்மியாகும். பட் சிஓபிடிக்கு அப்படி கிடையாது, த்ரூ அவுட் த டே, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் ஆஸ்துமாவில் இருக்கிற மாதிரி நல்லா இருப்பாங்க அப்புறம் அதிகமாகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் த்ரூ அவுட் த டே அப்படி தான் இருக்கும், அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கேற்ற வர கம்மியாலாம் ஆகாது. நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை எடுக்கலை அப்படின்னா போகப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் சுத்தமாக இர்ரெகுலராக இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்க மாட்டேன்றீங்க, டாக்டர் அட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். பட் ஆஸ்துமாவில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்துக்காததுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே சிஓபிடிக்கும் சரி ஆஸ்துமாக்கும் சரி நெபுலைசர் இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது ரெண்டுத்தில் எது வந்து பெஸ்ட்டு நீங்கள் சொல்வீங்க?
0: ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஹேலர் தான். ஓகேங்களா, இன்ஹேலர்னா அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு மாத்திரையை வந்துட்டு வேகமாக மூச்சு இழுக்க சொல்லுவோம், அது நேரடியாக நுரையீரலுக்கு போயிடும் சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு இன்ஹேலரும் சரி நெபுலைசேஷன்லையும் சரி அதுதான், அப்படி தான் வந்துட்டு மருந்து வந்துட்டு நேராக நுரையீரலுக்கு அனுப்பிச்சு அது வந்துட்டு உள்ளே போய் எந்தெந்த சுவாச குழாயில் சுருக்கம் இருக்கோ அதை வந்துட்டு விரிவடை செய்யும், இதுதான் ட்ரீட்மெண்ட். பட் இதில் வந்துட்டு நெபுலைசர் பெஸ்ட்டாக இன்ஹேலர் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலி எஃபெக்டிவ் தான், ரெண்டுமே நல்லது தான். பட் எடுக்கிற டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இன்ஹேலர் எடுக்கிறாங்க, ப்ராப்பராக எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்ஹேலர் பெஸ்ட்டு தான், நெபுலைசர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. பட் ஒரு ரெண்டுத்துக்குமே வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு இருக்குது. ஒரு சிலதில் வந்து இப்போ பார்த்தீங்க நெபுலைசேஷன் என்ன அப்படின்னாக்கா இப்போ பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப மூச்சுத்திணறல் இருக்குது, அது எக்ஸாஜரபேஷன் சொல்லுவாங்க, திடீர்னு சடனாக ரொம்ப ஜாஸ்தி மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்களால பேசக்கூட முடியாது, ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் இன்ஹேலர் கொடுத்து நீங்கள் பஃப் அடித்து பெரிய மூச்சு எடுத்து தம் கட்டணும் அப்படின்னாக்கா அது பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நெபுலைசேஷன் வச்சா தான் நல்லாயிருக்கும், புகை மருந்து இந்த புகை வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது ஓகே தான், பட் அதுக்காக வந்துட்டு இன்ஹேலர் வந்துட்டு கம்மி நெபுலைசேஷனை விட கம்மி அப்படின்னு கிடையாது. அந்த மூச்சுத்திணறல் இருக்கும்போதும் ஜாஸ்தியாக இருக்கும்போதுமே நீங்கள் நிதானமாக பதட்டப்படாமல் இன்ஹேலரை நீங்கள் எப்படி உங்களுக்கு டாக்டர் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்களோ எப்படி எடுக்கணும்னு அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே நெபுலைசேஷனுக்கு ஈக்குவலாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் இது பெஸ்ட் அது பெஸ்ட்னு கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலி எஃபெக்டிவ். பேசிக்கலி டெக்னிக் தான் முக்கியம் இன்ஹேலர் எடுக்கும்போது.
1: ஓகே டாக்டர், இப்போது இன்ஹேலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கணும் அப்படி சொல்கிறாங்களே, ஸோ அது கட்டாயமா?
0: ஓகே, கண்டிப்பாக பண்ணால் வந்துட்டு அந்த மருந்துக்குண்டான பக்க விளைவுகள் சொல்லுவாங்க, சைட் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது கம்மியாகிறதுக்கு நிறையா வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி தான் ப்ராப்பர் டெக்னிக்கில் எடுத்தாலுமே கொஞ்சம் மருந்து வந்துட்டு வாயில் வந்துட்டு சேர ஆரம்பிக்கும். இது எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு ஸ்டீராய்ட் மருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது மருந்து ஆரம்பத்தில் சேரக்குள்ள நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் அதுவே நீங்கள் ரொம்ப நாளாக இன்ஹேலர் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அது வாயில் மருந்து படியப்படிய நாள் பட அது மாதிரி நடக்கக்குள்ளே சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாமல் போகலாம், இல்லை வாயில் புண்ணு வர ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இன்ஹேலர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutes கழித்து கண்டிப்பாக வாயை நீங்கள் கொப்பளிச்சிட்டிங்க. இது உப்பு தண்ணியில் தான் கொப்பளிக்கணும், மவுத் வாஷ் தான் போட்டு கொப்பளிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்

0: வாயில் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் துப்பிட்டா போதும், உள்ளே முழுங்கக்கூடாது, வெளியில் துப்பிடணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ரெண்டு டைப் சொல்லிட்டீங்க, மூணாவது வந்து டிபி. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், இதுக்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும் டாக்டர்?
0: ஓகே, ஸோ டிபின்றது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம் இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதாவது முற்றிலுமே வந்துட்டு டிபியை வந்துட்டு இந்தியாவில் ஒழிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு முயற்சி எடுக்கிறாங்க. பட் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, வயசானவங்களை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனாலையும், சத்தான உணவு எடுத்துக்காததுனாலையும், டைமுக்கு சாப்பிடாதனாலையும், அது இல்லாமல் அவங்களுக்கு சுகர், பிபி, கிட்னியில் பாதிப்பு இருக்கிறது, இல்லை இருதய நோய் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய இன்னும் எதிர்ப்பு சக்தியை கம்மியாகும். இருமல் திறன் கம்மியாக இருக்கிறதுனால உள்ளே போன கிருமி அவங்களால் வெளியே அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால டிபின்றது வந்துட்டு அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. பட் டிபி வந்து கண்டிப்பாக க்யூரபிள் டிசீஸ். இப்போ நான் ஆஸ்மாவுக்கோ இல்லை சிஓபிடிக்கோ சொன்ன மாதிரி அது க்யூர் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோலில் தான் வைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் டிபின்றது கண்டிப்பாக நீங்கள் ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாகும். ஸோ டிபி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே இருமல் இருக்குது, ஜுரம் நிற்காமல் இருக்குது, வெயிட் கம்மியாகுது, பசி எடுக்கலை, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சளி டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ சளி டெஸ்ட் பார்த்து டிபி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க, டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: நேரம் 3:43. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் டாக்டர். அடுத்ததான் இந்த நிமோனியா காய்ச்சல் அப்படி சொல்றாங்களா, ஸோ இதுவுமே அந்த இன்ஃபெக்ஷன் இதில் தான் வருமா? இன்னும் வேற என்ன இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம்?
6: ஓகே, இது நிமோனியான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது நுரையீரலில் கிருமி உள்ளே போய் சேரும்போது அந்த நுரையீரலுக்குள்ளே நீர் சேர்ந்துக்கும். ஸோ நீர் சேர்றதுனால உள்ள அந்த காற்று பரிமாற்றம்னு சொன்னோம் இல்லைங்களா, நம்ம உள்ள சுவாசம் எடுக்கும்போது வெளியில் இருக்க ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரல்லேருந்து ரத்த குழாய்க்கு போயிட்டு ரத்த குழாயிலேருந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் வந்துட்டு தரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிமோனியா இருக்கக்குள்ளே உள்ள அந்த நுரையீரலில் அங்கங்கே நீர் சேர்றதுனால இந்த காற்று பரிமாற்றம் நடக்காது. ஸோ ஆக்சிஜன் அளவு உடம்புல கம்மியாகலாம். ஸோ இதனால தான் அப்போது மூச்சுத்திணறல் வரும், இரும்பல் சளி இருக்கும். இப்போது பேஷண்ட் வந்துட்டு, இப்போது வயசானவங்க, எஸ்பெஷலி வயசானவங்க வந்துட்டு இது எல்லாமே டிப்பிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது அந்த ஜுரம் வர்றது, மூச்சுத்திணறல் இருக்கிறது, இரும்பல் சளி எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு சோர்வாக இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போது எப்போ நம்ம எமர்ஜென்சியாக நம்ம எப்போ மெடிக்கல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி மூச்சுத்திணறல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இன்னொன்று வந்துட்டு சளியில் ஏதாவது ரத்தம் கலந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா, மூணாவது வந்துட்டு உதடு இந்த நகம் இல்லை கையிலலாம் வந்துட்டு நீளம் படுது அப்படின்னாக்கா, நம்ம கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் டாக்டரை நம்ம பார்த்துட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கிறோமோ, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோமோ அது பெட்டராக இருக்கும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரேயில் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அதில் சளி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ட்ரீட்மெண்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி சளி டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அதில் என்ன கிருமி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு.

0: ட்ரீட்மெண்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது நிமோனியாவுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். வைரலா இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இல்லை பூஞ்சை இன்ஃபெக்ஷனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். இது இல்லாமல் சப்போர்ட்டிவ் கேர், இப்போது பாக்டீரியெல்லாம் இருந்துச்சு, பாக்டீரியல் நிமோனியாவாக இருக்குது, பாக்டீரியாவால் நிமோனியா வந்திருக்கு அப்படின்னாக்கா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அது கூட சேர்த்துட்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது. ஒரு சில பேர் ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் வருவாங்க, ஸோ அந்த சமயத்தில் அவங்களாலேயே சொந்தமாக மூச்சு எடுக்க முடியாத சமயத்தில் அவங்களுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட், அதாவது மிஷின் மூலயமா நம்ம சுவாசம் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். ஸோ ஆன்டிபயோட்டிக் தருவோம், ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுப்போம், ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா வென்டிலேட்டரில் போடுவோம். அப்புறம் அவங்களுக்கு நீர் சத்து கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம வெளியிலேருந்து குளுக்கோஸ் மூலயமா நம்ம வந்துட்டு நம்ம அவங்களுடைய நீர் சத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். இது வைரல் நிமோனியாவாக இருந்துச்சு அப்படின்னா எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ஆன்டி வைரல் அப்படின்லாம் கிடையாது, மெயினாக வந்து சப்போர்ட்டிவ் கேர் தான், ஆக்சிஜன் தர்றது, வென்டிலேட்டர் சப்போர்ட்டு, அப்புறம் வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது, உடம்புல வந்துட்டு நீர் அளவை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்க, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு க்ரௌடடான ஸ்பேஸ்க்கு போகிறது, வெளியில் போயிட்டு வந்தாக்கா ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, செல்ஃப் ஹைஜின் சொல்லுவாங்க, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, வெளியில் போனீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு போகிறது, சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா சுகர்னுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது இருதய நோயோ இல்லை ப்ளட் ப்ரெஷரோ இல்லை ஏதாவது கிட்னியில் தொந்தரவு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கிறது, இதை டாக்டர் அட்வைஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேக்சின் போட்டுக்கலாம், தடுப்பூசி போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஊரில் இல்லை நம்ம இங்கே இந்தியாவில் மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பன்றி காய்ச்சல்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கடுத்து நியூமோகோக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் காமனாக இருக்குது, ஸோ அதுக்குண்டான தடுப்பூசிகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தடுப்பூசி போட்டால் கண்டிப்பாக வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு கம்மி, பட் வந்தாலுமே வந்துட்டு ரொம்ப கடுமையாக வராது, சிவியாரிட்டி கம்மியாகும், அதனால் ஏதாவது உயிர் சேதம் அடையிறது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது நிமோனியானால் அந்த மாதிரி சிவியராக போகாது. நீங்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேக்சின் எடுக்கலைன்னா இந்த பாதிப்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூமோகோக்கல் வேக்சின் இருக்குது, இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இருக்குது. இன்ஃப்ளூயன்சா வேக்சின்ன்றது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த வைரஸ் கிருமின்றது அப்பப்போ மாறிட்டே இருக்கும், நம்ம இதுதான் இதனால தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு ஒரு வருஷமும் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். நியூமோகோக்கல் வேக்சின் முன்னாடி ரெண்டு முறை ஊசி போடுற மாதிரி இருக்கும், ஒன்று வந்துட்டு இனிஷியலாக போட்டுட்டு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு சிங்கிள் ஷாட்டே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை போட்டால் போதும், PCV20 சொல்லுவாங்க நியூமோகோக்கல் வேக்சின். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் போடலாம், எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருமே போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் சில்ட்ரன் கண்டிப்பாக போட்டுக்கணும் சில்ட்ரன்ஸ்க்கு. இன்னொன்று வந்துட்டு பெரியவங்க 60 வயசுக்கு மேலே இருந்தாலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த வேக்சின் போட்டுக்கிறது பெட்டர். 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கிட்னி அதாவது சிறுநீரக பாதிப்பு இருக்குது, இருதய நோய் பாதிப்பு இருக்குது, இல்லை வந்துட்டு ரொம்ப நாள் ஆஸ்மா COPD அந்த மாதிரி நுரையீரலில் நாள்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வந்து போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டாக்க ஏதாவது பக்க விளைவு வருமானது அடுத்த கேள்வி. ஸோ எல்லோரும் பயப்படுவாங்க தடுப்பூசினாலே, இந்த கோவிடுக்கு அப்புறம் தடுப்பூசினாலே எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ இது போட்டுக்கிட்டதுனால பக்க விளைவுகள் வந்துட்டு அந்த போட்ட இடத்துல வலி இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா மைல்டாக கொஞ்சம் ஜுரம் வரலாம், கொஞ்சம் உடம்பு வலி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து எதுவும் சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராது, மோஸ்ட்டாக 99% எதுவும் இருக்காது. ஸோ இது போட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ மூணு டைப் பேசிட்டோம், கடைசியாக வந்து கேன்சர் பற்றி சொன்னீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஓகே, கேன்சர்ன்றது வந்துட்டு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்குது, ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரலாம், வரப்போ இருமல் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை சளியில் ரத்தம் கலந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு காமனானது வந்து இன்ஃபெக்ஷனு, இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தது காமனாக இருக்கிறது வந்து மெலிக்னன்சி, அதாவது கேன்சர், நுரையீரல் ஏதாவது புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அப்படி செக் பண்ணிக்கிட்டு அது எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும், எக்ஸ்ரே இல்லை எக்ஸ்ரேல டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா சிடி ஸ்கேன் தேவைப்படலாம், சிடி ஸ்கேன் பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு

0: அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ இவ்வளோதான்.
1: ஓகே டாக்டர், இப்போ முதியோர்களுக்கு வந்து நுரையீரல் பலமடைய என்ன மாதிரியான மூச்சு பயிற்சிகள்லாம் செய்யலாம்?
0: ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கான மூச்சு பயிற்சி அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிள் வாக்கிங், அதுவே டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங். உங்கள் டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ லைக் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங் போகலாம், அதுவே போதுமான அளவு. இதை தாண்டி மூச்சு பயிற்சி நிறையா இருக்குது, யோகாசனத்தில் நிறையா இருக்குது. சில பேர் வந்துட்டு ஒரு மூக்கு சுவாசத்தை வந்துட்டு ஒரு சைடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் பெரிய மூச்சு எடுத்து இன்னொரு சைடில் வெளியே விடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிராணயாமாஸ் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அந்த மாதிரி யோகாவில் நிறைய பிராணயாமாஸ் இருக்குது, அந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஒரு சில பேர் சிம்பிளாக வந்துட்டு பலூன் வந்துட்டு ஊத சொல்லுவாங்க சாதாரணமாக, ஸோ பலூன் ஊதலாம். இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் மூச்சு பெரிய மூச்சு எடுத்து எவ்வளோ நேரம் உங்களால் தம் கட்ட முடியுது அந்த மாதிரி நீங்கள் பிரெத் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸசைசஸ் இருக்குது. இதை தவிர்த்து இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆஸ்துமா இருக்குது இல்லை சிஓபிடி இருக்குது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிசீஸ் கண்டிஷன் இருக்குது எனக்கு இதுக்கான பயிற்சி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணணும். சிம்பிள் லெக் ரைசிங் டெஸ்ட்டு, ஹேண்ட் ரைசிங் எக்ஸசைஸ், லெக் ரைசிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைசஸ் இருக்குது. அவங்க அவங்களுடைய அட்வைஸ் படி எடுத்துக்கிட்டாக்கா பெட்டராக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ முதியோருக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னா அவங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குளிர்ந்த உணவு, குளிர்பானம் இந்த மாதிரி?
0: ஓகே ஃபைன். ஸோ இது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போது அலர்ஜி இருக்குது, இப்போ எனக்கு கோல்டாக சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு தெரிஞ்சாக்கா பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நுரையீரலுக்கு, இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது ஒத்துக்குது, அதை சாப்பிட்டா அவங்களுக்கு சளி பிடிக்கல அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே ஜென்ரல் அட்வைஸ் தான். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஸ்வீட்ஸ் கம்மி பண்ணிக்குவாங்க, ஆயிலி ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்குவோங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, இந்த லைக் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். மோஸ்ட்டாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் நுரையீரலுக்காக இது இப்படி இது சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒத்துக்குதுன்னா எல்லாமே எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த நுரையீரலில் சளி இருக்காமல் எளிதில் வெளியேறணும்னா என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யலாம்?
0: ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இந்த எக்ஸசைஸஸ்லாம் பண்ணலாம், இந்த மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம், அதெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். அதை எப்படி சளி வலி எடுக்கிறதுக்குன்னு, இல்லை நான் வீட்லேயே எனக்கு அவ்வளோலாம் இல்லை, நான் வீட்லேயே ஏதாவது ரெமிடிஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த வேது பிடிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுட தண்ணியில் தைலம் போட்டுட்டு ஆவி பிடிக்கிறது, அது பண்ணாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். ஸோ அது பண்ணலாம். இதை தாண்டியும் உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது சளி வலி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், கடைசி கேள்வி, இப்போ முதியோர்கள் தங்கள் நுரையீரலை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும்னா அன்றாடம் செய்ய வேண்டிய பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணலாம்?
0: ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் ஹைஜீன். ஸோ வெளியே போயிட்டு வராங்கன்னாக்கா கை கழுவுறது, கை கழுவிட்டு சாப்பிட்றது அப்படின்றது அது முக்கியமான ஃபஸ்ட்டு ஒன்று, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். செகண்ட் வந்துட்டு க்ரௌடடான பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு போகணும்.
1: ஓகேங்களா,
0: ஸோ அது செகண்ட். அது தேர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், குட் ஸ்லீப், தூக்கம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், கறி, மீன், முட்டை, இதெல்லாம் அளவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எவ்ரி திங் இஸ் குட். அதுக்கடுத்து எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ், போயிட்டு ஜிம்மில் போயிட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, அட்லீஸ்ட் சிம்பிள் எக்ஸசைஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாக்கிங்கோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்கு அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ செல்ஃப் ப்ரொடெக்ஷனு, மாஸ்க்கு, வெளியில் போகிறாங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கிட்டோம், அடுத்து குட் ஸ்லீப்பு, ஃபுட்டு, எக்ஸசைஸு, ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாவது இப்போது ஆல்ரெடி ஆஸ்மாவோ இல்லை சிஓபிடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன், டிசீஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு, ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் கிடையாது, வேறு ஏதாவது சுகர் பிபி இருந்தாலோ, ரெகுலராக அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்துட்டு தவறாமல் எடுத்துக்கிறது, டாக்டர்ஸ் அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது மட்டுமே பண்ணாக்கா அப்படின்னாலே அவங்களுடைய மோஸ்ட்டாக லங் ஹெல்த்துன்னு இல்லை ஜென்ரல் ஹெல்த்தே வந்துட்டு இட் வில் பி குட்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணீங்க, நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: நன்றி சார்.
2: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி அரசு, இது சாதாரண சேஞ்ச் இல்ல.

0: ஸ்மார்ட் அப்கிரேட்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா
1: இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வந்து நீங்க உங்களையும் பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு நம்ம நேர்களையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு.
0: அப்ப நீங்க எங்க போறீங்க?
1: நீங்க பண்றதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு.
0: வேடிக்கை பார்த்துலாம் என்ன மக்களே, பார்த்துலாமா?
1: அந்த ஐடியால தான்
0: இன்னைக்கு பாருங்க ஜி, காயத்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு.
1: ஓகே, எந்த நம்பருக்கு அவங்க வந்து கால் பண்ணணும் அப்படின்ற வந்து சொல்லிடலாம். 2271760 மற்றும் 22 சொல்லுங்க.
0: என்ன டக்குன்னு என்ன கோத்து விட்டீங்க?
1: சரி, நானே சொல்லுங்க. 2275230 அந்த எண்கள்ல வந்து நீங்க வந்து கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்கள் அல்லதுன்னா செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க
0: 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டைப் பண்ணுங்க.
1: ஓகே, இப்ப ஃபர்ஸ்டா வந்து என்ன
0: கட்
1: வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து கேட்டிரலாமா?
0: எஸ்
2: மச்சான், ஒண்ணு வர சொல்லு.
3: அம்மா அம்மா, அதுக்கு தான மச்சான்,
2: ஒண்ணு வர சொல்லுங்க.
4: அதான் பெத்தவங்க நாங்க இருக்கோம்னு உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
3: மச்சா.
2: என்னடா
3: பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
2: நீ பாத்தியாடா?
3: இல்லையே மச்சா, இல்லையே.
2: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
4: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னலு.
1: ஓகே, என்ன ரேவதி இந்த கட்டை வந்து
0: கேட்டீங்களா?
1: அடிக்கல
0: நாலாவது எனக்கு அடிக்க போது மின்னல், அது மட்டும் தெரியுது.
1: எல்லாரும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த டயலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து
0: பண்ணலாம்.
1: ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் வந்து ஏதாவது நடந்து ஓகே, ஒரு நம்ம வந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் வந்து பேசலாம். ஒரு நேயர் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம விளம்பரத்தை கேட்டுட்டு.
0: ஓகே,
1: அவன் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
1: ஓகே, நேரம் 4:23 நிகழ்ச்சியில கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நம்ம வந்து கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வரும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நீங்க
1: வந்து கேட்டுட்டு சூப்பரா வந்துருவாங்க. ஓகேவா?
4: மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
3: மச்சா.
2: என்னடா
3: பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
2: நீ பாத்தியாடா?
3: இல்லையே மச்சா, இல்லையே.
2: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? ஒன்ன மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
4: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னல்.
3: பாங்க மச்சா, பாங்க.
1: ஓகே ஜான்சி மேடம்,
0: கேட்டீங்களா?
1: கட் கேமரா ரோலிங்.
8: And

0: வர சொல்லிருந்தாமா. ஆமா ஆமா அதுதானே வந்திருக்கோம். சரி பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன மா என்ன வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கசாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, மாமா மின்னல்
1: ஸ்டார்டிங் தான் எங்களுக்கு பிரச்சனையாச்சு. அப்புறம் பாருங்க மின்னல் வரை வெட்டிட்டு போயிட்டேன்.
2: சோ இந்த சம்பவம் நீங்க சொல்லுங்க, உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கப்ப நீங்க இந்த மாதிரி மின்னல் மாதிரி ஓடி இருக்கீங்களா?
0: இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, இவ்வளவு எல்லாம் டெவலப் பண்ணல. இப்ப நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கலாம், சந்தோஷமா
1: இருந்திருப்பேன்.
2: ஐயோ என்ன உண்மைய சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தைகள் இப்படி இப்படி வந்து நம்ம அப்படி உடைச்சு விட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஓகே
0: ஓகே
1: ஓகே ஓகே சூப்பர். வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணீங்க. இன்னொரு வாட்டி எனக்கு வந்து அந்த மா என்ன வந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுங்க பாப்போம்.
2: இழுத்து இழுத்து எப்படி பேசுறாங்க?
0: நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்றேன் அவ்வளவுதான்.
1: உங்களால முடியும் ஜான்சி மேடம்.
2: எஸ் கம்
0: மா என்ன வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கசாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, மாமா மின்னல்
1: மாமா மின்னல். சூப்பர் சூப்பர் ஜான்சி மேடம், கால் பண்ணது நன்றி
2: நன்றி மேம்.
1: ஓகே என்ன ரேவதி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டயலாகே வந்து சூப்பரா வந்து வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா கேட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த மின்னல் எந்த பக்கம் அடிக்குதுன்னு பாப்போம். இப்ப ரைட்ல அடிச்சது லெப்ட் எப்படி வராங்கன்னு பாப்போம்.
1: ஓகே நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு சூப்பரா வந்து நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம்.

0: எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக மின்னல் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வெட்டிட்டு போனாங்க ஒருத்தவங்க. அடுத்தது யார் லைனில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும்.
2: டைலாக் கேட்டீங்களா?

0: இல்ல எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
1: உங்களுக்காக ஒரு வாட்டி போடணுமா? ஓகே போட்டுடா போச்சு.
2: இன்னொரு முறை போடுங்க.
3: பொண்ணு வர சொல்ல.
4: ஆமா அதுக்கு தானே மச்சான்.
3: பொண்ணு வர சொல்லுங்க.
5: பெத்தவங்க நாங்க இருக்கோம்னு உட்காருங்க. மா மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
4: மச்சான்
3: என்னடா
4: பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
3: நீ பாத்தியாடா?
4: இல்லையே மச்சான் இல்லையே.
3: மாப்பிள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
5: அப்படியா? மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னலு.
1: ஓகே ஐயப்பன் கேட்டீங்களா?
0: ஆ கேட்டா.
1: கேட்டிங்க அப்ப ரெடியா?
2: இப்ப எப்படி பேசுறா
0: பாரு. ரெடி.
1: கட் கேமரா ரோலிங்.
0: மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
2: என்ன பாதி வந்திருக்காக
0: மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம்
1: வந்திருக்கு.
0: அதான் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு கூவிட்டு இருக்கு?
1: ஓகே சூப்பர்
2: மயூர் சார், சூப்பர்.
1: ஓகே நீங்க ஏதாவது வேற ஏதாவது டயலாக் வச்சிருப்பீங்களா? எப்பவுமே வச்சிருக்கீங்களா?
0: இன்னைக்கு ஒண்ணும் இல்ல,
1: இன்னைக்கு ஒண்ணும் இல்ல.
2: டயலாக் கேட்டீங்கன்னா நான் பேசணும் வந்துட்டாரு.
1: ஆமா
2: நீங்க பொண்ணு பாக்கறப்ப இந்த டயலாக் பேசிருக்கீங்க அதானே? இல்ல பேச சொல்லிருக்கீங்க?
1: இல்ல அப்ப நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு.
2: அதான் பொண்ண ஒரு இன்னொரு தடவை பாக்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு மாமனார் சொல்லிருப்பாரு.
1: வெளியில சொன்னா வீட்டுல அடி விழுன்னு.
2: நான் உங்களை காப்பாத்துறோம். சூப்பரா பேசுனீங்க சார், செம.
1: நன்றி நன்றி நன்றி. ஓகே வந்தவங்க எல்லாம் அப்படியே அலறாங்க. என்ன நீங்க வீட்டுல
2: அழிவாங்க சொல்றாங்க, இருந்தாலும் பின்னாடி வந்து பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்துல அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க.
1: ஆமா அதாவது எப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க நம்ம மாட்டிப்போம் வசமா அப்படின்னு சொல்லி
2: துணிச்சா டைலாக் மட்டும் பேசிடுறாங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணல.
1: ஆமா ஓகே. கட் கேமரா ரோலிங் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு இருப்போம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
1: ஓகே அடுத்ததா நம்ம வந்து ஒரு காலர் வந்துட்டாங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: சேவதி மேடத்துக்கும் காயத்ரி மேடத்துக்கும்.
1: அதான் பேரையும் மறந்துட்டீங்க நீங்க.
2: காயத்ரி மேடம் தான்
9: என்ன பண்றது
1: போங்க. அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்களா இல்லையா?
9: ஃபைனல்ல தான் பாத்தீங்க.

0: ஜன்னல் வழியா நான் பார்த்துட்டேன் அன்னைக்கே, அப்படிதானே?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, நம்ம டயலாக் போயிடலாமா?
1: ஆ போயிடலாம்.
0: ஓகே, ரெடியா?
2: எஸ். ஆ ஓகே. கட் கேமரா ரோலிங்.
1: மாப்ள மச்சான், பொண்ண வர சொல்லலாமா? அதுக்கு தான மச்சான் வந்திருக்கோம். பொண்ண வர சொல்லுங்க. இருங்க, பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல. மா அண்ணன் மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள முகச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள் அனைவரும் வந்திருக்காக. வாமா மின்னல்
2: சார். அந்த கடைசில ஓகே ஓகே,
1: பொண்ணு நீங்க பாத்தீங்களா? பாக்கலடா. நீ பாத்தியா? பாக்கல மாமா, பாக்கல மாமா. மச்சான் பொண்ண பாக்கலையா? மறுபடியும் சொல்லுங்க. அப்படியா மா? மா மச்சம்மா, மாமா பிரதான மேடம். அண்ணன் மாயண்ணன் வந்திருக்காக, மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, இன்னும் மற்றும் நம் உறவினர்கள் அனைவரும் வந்திருக்காக. வாமா மின்னல்.
0: சூப்பர் சார். அதாவது
1: மச்சான் போலாம், மச்சான் மச்சான் போலாம். பொண்ண பாக்கணுமா? அனிப்பாடி காட்டு. அப்படியா? அண்ணன் மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள முகச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
0: மின்னல்
1: நிறுத்தியா? சும்மா வந்திருக்காக.
2: அதெல்லாம் வந்திருக்காங்கல்ல,
1: கரண்ட் வந்து கரண்ட் போகுது.
0: எனக்கு சிரிச்சு சிரிச்சு இப்ப வாய வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். அந்த அளவுக்கு நீங்க அந்த சீனே மண்ணையில அப்படியே ஓடிட்டு இருக்கு.
2: அந்த அளவுக்கு அந்த சீனை ரசிச்சு கேட்டிருக்கீங்களா?
0: ஆமா,
1: தேங்க்யூ மேடம். அது மேடம் எத்தனை தடவை கேட்டிருக்கோம் வடிவேல ஒரு காமெடி.
2: நீங்க சூப்பரா வந்து பேசி காமிச்சிட்டீங்க, நடிச்சு காமிச்சிட்டீங்க.
0: ஆமா, சூப்பரா நடிச்சு காமிச்சிட்டீங்க.
1: உங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி. நன்றி
2: சார்.
0: ஓகே, அதாவது எப்படின்னா அந்த சீன் அப்படியே
2: நீங்க டயலாக் மட்டும் தானே பேச சொல்லுவீங்க, நாங்க அதை பண்ண மாட்டோம், அதை நடிப்போம் நாங்க. அதுதான் கட் கேமரா ரோலிங்.
0: அதாவது இப்பதான் நிறைய பேரோட இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, எப்படிலாம் அவங்க ரசிச்சிருக்காங்க ஒரு படம் அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம
2: இந்த வாய்ப்பு அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம நேயர்கள்.
0: ஓகே, ஒரு சின்ன விளம்பரம் கழிச்சு நம்ம மீண்டும் பேசலாம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
0: ஓகே ரேவதி, அடுத்ததா ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம.
0: வணக்கம்.
6: யாரிங்க பேசுறீங்க?
2: தளபாணி சார். நேரா கேட்டிங்களா?
6: சொல்லுங்க. வந்திருக்காங்க நம்ம மக்கள்னா வந்திருக்காங்க. என்ன அதான் எல்லாம் வந்திருக்கோம் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு? ஆமா
0: மின்னல்.
2: கோபப்படாதீங்க சார், கொஞ்சம் கொஞ்சம்.
6: மாப்பிள்ள அவருதாம்மா, அவரை பாத்துக்குமா? போக மாட்டேன்
0: அதாவது.

0: எதை எடுக்கலையோ அத அவள் அப்படியே அழகா சொல்லிட்டாரு, இது ரொம்ப டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன்.
1: நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த படத்தையே ஃபுல்லா போட்டுருக்கணும். சூப்பர் சார்.
2: நடமணி
0: சார் சூப்பரா வந்து நடிச்சு காமிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவன்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம். பேசுறீங்க,
1: சூப்பரா இருக்கும்.
0: டயலாக் கேட்டிங்களா?
3: சந்தோஷம்.
0: ஹலோ
3: மேடம்,
0: சந்திரசேகர் சார், டயலாக் கேட்டிங்களா?
3: லைவ்ல எடுத்திருக்கீங்களா இப்படி?
1: எஸ் லைவ்ல தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்.
3: சரி சரி, நிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எனக்கு டைலாக் இன்னொரு வாட்டி போடுங்க மேம்.
0: நன்றி. உங்களுக்கு ஒரு புது டைலாக் வந்து நாங்க போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
3: ஆமா ஆமா, கண்டிப்பா ஈஸியா குட்டியா புது டைலாக் போடுங்க.
0: சரி, போட்டுட்டா போச்சு,
1: எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கேட்டலாமா?
3: கொடுங்க மேம்.
0: ஓகே. இப்ப வந்து நம்மளுடைய ஆர்ஜே ஆருயிர் ஆர்ஜே ரேவதி வந்து அதை நடித்து காட்டுவார்கள். நீங்க அதை
1: கேட்டுட்டு சடன் பிரேக் அடிக்க, நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், சண்டை போட்டு இருக்கேன், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இத வந்து நீங்க சந்தான மாதிரி பேச போறீங்க.
0: அதாவது அவங்க வந்து டயலாக
1: கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்க, நான் என்ன சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு
3: இருக்கேன்.
1: கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்க, நான் என்ன சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு
3: இருக்கேன்.
1: சண்டை போட்டுட்டு இருக்கேன்,
3: சொல்லுங்க.
1: கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும்.
3: சடன்
1: பிரேக் அடிக்க, நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும்.
0: ஓகேவா?
3: கூப்பிட்ட உடனே டக்குன்னு வண்டி நிக்கிறதுக்கு, டக்குன்னு சைக்கிள் நிக்கிறதுக்கு. மேம் நான் என் டயலாகே
1: சொல்லிடுறேன்.
0: இல்லனா அந்த வாமா மின்னல் கேளுங்க.
1: வாமா மின்னல் வாங்க சார்.
3: அதாவது சின்ன வயசுல நான் பக்கம் பக்கம் பக்கமா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன், ஒரு அளவுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்க நிக்க மாட்டேங்குது.
0: சரி சரி, வயசாயிடுச்சுன்னா பப்ளிக்ல சொல்ல கூடாது.
1: நம்ம எங்கும் இல்லமே சார்.
0: அதேதான்
1: இப்ப நம்ம வந்து
3: என்ன வந்திருக்காங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க வாங்க.
3: விட்டுறதா
0: இல்ல இப்ப வாங்க பாப்போம். கட் கேமரா ரோலிங்.
3: தம்பி மா என்ன வந்திருக்காக, தம்பி மொக்கச்சானே வந்திருக்காக, மற்றும் நம் ஒருவங்களையும் வந்திருக்காக, வாமா மின்னல்.
1: அடுத்த மாடுலேஷன் சார்.
3: அடுத்த மாடுலேஷன்.
1: ஆமா.
3: ஓகே. தம்பி மா என்ன வந்திருக்காக, தம்பி மொக்கச்சானே வந்திருக்காக, மற்றும் நம் ஒருவங்களையும் வந்திருக்காக, வாமா.
1: சார் வேற யாரும் பக்கத்துல இருக்காங்களா? நீங்க தான் பேசுனீங்களா சார்?

0: சார் என்ன சார்
1: மாதிரி
2: கொஞ்ச நேரத்துல ரேவதி வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, வேற யார்கிட்டயும் போன்
0: பேசுறாரு.
1: அடுத்து இப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே, தம்பி மாயனே வந்திருக்காக, தம்பி மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவர்களெல்லாம் வந்திருக்காக, வாமா
0: இந்த வாய்ஸ் அதுக்குதான் புரிஞ்சது சார், செம்மையா இருக்கு அவர் பேசினவரு.
1: அடுத்து நிறைவாக கோபமா,
2: கோபமா
0: இவ்வளவு கோபப்பட்டீங்க, மாப்பிள மட்டும் இல்ல சார் வீட்டுல இருக்கிற பொண்ணு ஓடிடும்,
2: எனக்கு கல்யாணமே வேணாம்.
1: வணக்கம்,
2: யார் இங்க பேசுறீங்க?
0: அந்த படம் ஃபுல்லாவே செம்மையா இருக்கும், சவர் வச்சு பண்ற
2: கை பக்கத்துலதான் இருக்கு, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டா இருக்கு. ஓகே, அந்த டைலாக் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு இன்னொன்னு என்ன பிடிக்கும்னா, நம்ம அந்த அஞ்சலியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்தா அதிர்வே,
0: ஒரு கத்து கத்துவாங்க பாருங்க, எல்லாரும் மூஞ்சோட பிச்சுட்டு போவோம் காத்துல.
2: அது வந்து இது வரைக்கும் நம்ம எல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனா நம்ம வீட்லயே அப்படிலாம் கத்திட்டு இருப்போம் இல்லையா,
0: அப்படியே அந்த அளவு கத்துவீங்க வீட்டுல.
2: அதாவது நீ வந்து என்ன மட்டும் சொல்லக்கூடாது, நீ
0: நேர்களே பாருங்க, நான் வந்து எஃப்எம்ல மட்டும்தான் சைலண்ட், வீட்டுல ரொம்ப வயலண்ட், அந்த மாதிரி சொல்லாம சொல்றாங்க.
2: அப்படிலாம் இல்லைங்க,
0: என்கிட்ட வச்சுக்காதீங்க,
2: நீ நல்ல மாதிரி பண்ண கூடாது,
0: நான் ஒரு பச்சை பிள்ளைன்னு உலகத்துக்கே தெரியுமே.
2: ஓகே, நம்ம ஒரு சின்ன இது விளம்பரம் கழிச்சு நம்ம திருப்பி பேசலாம்
0: கண்டிப்பா.
2: கட் கேமரா ரோலிங் இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம், சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி,
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே, இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
2: நேரம் 4:30, 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் காயத்ரி மற்றும் அஜய் ரேவதி தான் வந்து சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேம், வாழ்த்துகள். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் எங்களைதான் மேடம்.
6: மேம்
2: ஓகே, இப்ப நீங்க டயலாக் கேட்டீங்களா?
6: மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, அம்மா
0: மின்னல்
6: பொண்ணு பாத்தீங்களா? இன்னும் பொண்ணு பாக்கல, பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல. அப்ப இன்னொரு தடவை வர சொல்லுங்க பொண்ணு.

0: செகண்ட் பேசிட்டதுக்கு அப்புறம் அப்படியே போட்டுட்டு நீங்க அப்படியே பேசிடலாம். ஓகேவா?
1: கேமரா ரோலிங்.
2: பொண்ணு பாத்தீங்களா இல்ல? பொண்ணை வர சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா இல்ல? இல்ல வர சொல்லுங்க. பொண்ண அம்மா அண்ணே வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. அம்மா
0: மின்னல்
2: பொண்ணு பாத்தீங்களா? இன்னும் பொண்ணு பாக்கல. பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல. அப்ப இன்னொரு தடவை வர சொல்லுங்க பொண்ண. ஆமா நம்ம அண்ணன் மாயண்ணே வந்திருக்காக, பொக்கச்சாமி வந்திருக்காக, உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
0: வருது.
2: ஆனா சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்கதான். அந்த பொண்ணுன்னு பாக்க வரும்போது வெளியில வர முடியல.
0: ஓ அதாவது நாங்க பாத்துருக்கோம், இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி வரமாட்டோம் அப்படிதானே?
2: உறவினர்கள் முன்னாடி பொண்ணா வந்து நிக்க முடியல.
0: இப்ப சொன்னீங்களே இதுதான் ஹைலைட் மேம். அதாவது பொண்ணா அப்படின்னு சொல்ல கூடாது, பொண்ணு வேஷ போட்டுக்கிட்டு நிக்க முடியல.
2: கரெக்ட்
0: மேம்.
2: நிக்க முடியல
3: சைக்கிளா ஓட்டிட்டு சண்டை போட்டு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும், சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும்.
0: மாத்திட்டீங்க.
2: எதிர்க்கே
0: சிரிப்பு வந்துருமே. அவர் வந்து கோபமா சொல்றாரு, மேடம் நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னா எதிர இருக்கவ அப்படியா சரி அப்படின்ட்டு போயிடுவா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கோமா வாங்க பாப்போம்.
2: நீங்க
0: சொல்ல கூடாது, நம்ம சொல்லலாம். வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி.
2: நான் என்ன சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சடன் பிரேக் போட்டு உடனே வர்றதுக்கு நான் சண்டை போட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன கொஞ்சம் மிஸ் ஆனாலும்
0: சந்தேகம் வந்தது. நீங்க சைக்கிள் தான் சொல்றீங்க.
2: கோவமே
0: வராது பேசிட்டு இருக்கீங்க.
2: Thank you.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல்.

0: பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஓகே ரேவதி, எப்படி வந்து அதாவது அது மாதிரி ஜாலியா இருக்கும் எனக்கு, ஒரே கேக்க
2: பண்ணா இருக்கு
1: எனக்கு, வந்து எப்படி வார்த்தையை எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு.
2: பயங்கரமான டயலாக் கூட செம காமெடியா எடுத்துட்டு ஸ்வீட்டா பேசுறப்போ கேக் நல்லா இருக்குல்ல, இது மாதிரி டிஃபரெண்டா.
1: ஆமா, இது ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
3: வணக்கம்.
2: பறக்குறாங்களா, இருங்க நான் புடிச்சு கூட்டிட்டு
3: வரேன்.
2: கட்டி வச்சிருக்கேன், உட்கார்ந்துட்டு
1: இருக்கேன். இப்பதான் வந்து என்ன பறந்துகிட்டு இருந்தவளை என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க இவங்க.
3: கடவுள் நமக்கு எத்தனையோ விதையில இயற்கை அதிசயங்கள் கொடுத்தாலும், ஆனா 102, 108 எத்தனையோ ஒரு பிரம்மன் கொடுத்த அதிசயங்கள்ல நாயகியும் அரசிகளும் ராஜாக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் எங்களை மாரி ஆளுக்களுக்கு அவளுக்கு கொடுக்கற ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு உயிருக்கு மேலான வார்த்தைகள் ஒண்ணுன்னு சொல்றேன். புன்னகை மன்னனாக விஜய் சாரும், புன்னகை நாயகனாக ஜனா சாரும், சகலகல நாயகியாக ரேவதி மேடமும், பணிவான புன்னகரசி காயத்ரி மேடமும், திருப்பழகி சிந்துஜா மேடமும், அன்பு புன்னகரசி, அன்பான புன்னகரசி ஜீவிதா மேடமும், அமைதி புன்னகரசி அர்ச்சனா மேடமும்,
1: நாயகன்
3: அருண் சாரும், சூப்பர் ஹிட் ஹீரோவாக ஆனந்த் சாரும், ஜாலி டைப்பான சார்ஜி சாரும், அமைதி புயல் சீனு சாரும், துணை நடிகரான வெற்றி சாரும், இருங்க இன்னும் வரணும், அன்பான தோழியான தீபா மற்றும் பவானி, தேவி, இவ சோனி, அன்பான தோழிகளாகவும் இன்னும் எத்தனையோ கொடுத்திருக்கிற, இன்னும் கொஞ்சம் வரல, இருங்க நடிகர் நடுவுல வரடியே இருங்க.
1: பெருசுதான்.
3: சங்கீதமாக பேசும் சங்கீதா மேடமும்
1: நாங்க
2: மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் விருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம்.
1: ஆமா, மனசு நிறைவா இருக்கு. இப்ப நான் மட்டும் இல்ல, ரேவதியும் பறந்துகிட்டு இருக்கோம்.
2: நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்
3: மேல. செல்ல பிள்ளையாக இன்னும் ரெண்டு பேரை விட்டுட்டாங்க, அதுவும் சொல்லல. செல்ல பிள்ளையாக சந்தியா மேடமும் சோ அவங்களும் இருக்கிறார்கள். அவங்க அப்புறமேட்டு புதுசாக வந்த தமிழ் புவி மேக்ஸ் மூணு பேரையும் அன்பான தோழர்கள், விமல் அன்பு தோழர் விமல்.
1: அதாவது இப்ப நீங்க வந்து உங்களை கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க.
2: ஒவ்வொருத்தங்களோட இது வச்சு அழகா, ரொம்ப நன்றி மேம்.
3: எங்களுக்கு
2: கிடைச்ச வரப்பிரசாதம்
1: ஆமா, உண்மையதான் மேடம். எங்களுக்கு எல்லாம் கண்ணீர் தார தாரையாக கொட்டி விடும்,
2: ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேக்கவே.
3: புரியல,
1: சரி ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்லிட்டாங்க
2: அவங்க, எப்படினா சரி போனா போது கைது சொல்லிட்டு போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாங்க. அடுத்து நான்
3: போறேன் சொல்றேன்.
1: அதேதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு.

0: நினைக்கிறேன்.
1: ஓகே சூப்பர்.
2: சின்ன சொல்லலையே போ வந்து அமைதி புன்னகை ராஜா வந்து சபா சார் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எனக்கு அவரு.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
6: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம
1: சந்திரமுகி படத்துல வடிவேல் சார் வந்து அப்படி நிப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி காயம் நிக்கிறாங்க அவங்க.
0: ஆமா, எனக்கு இப்ப மைக்கோ பாத்தோன்னே எனக்கு பாருங்க வாயெல்லாம் பிளாபர் ஆகுது எனக்கு. அந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு மாதிரி
1: மிதக்க வைக்கிறாங்க.
0: அதேதான், ஓகே. ஒரு காலர் இருந்திருக்காங்க, நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, இதே ஒரு சின்ன குழந்தை கால் பண்ணி,
1: குட்டி குழந்தை ஆர்வத்துல கால் பண்ணிருக்காங்க. லைன் கிடைக்கல. ஓகே,
0: ஆமா. அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, அந்த மேல நீங்க என்ன கட்டி போட்டு வச்சீங்க, இருந்தாலும் நான் மேல புஸ்
1: மண்ணு போயிட்டேன் பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி.
0: ஆமா, ஓகே. ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஓகே பாப்பா, நீங்க வந்து எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணிருக்கீங்க. ஹலோ,
1: அவங்க ரெயின்போ கிட்ஸ் நினைச்சு நமக்கு கட் கேமரா ரோலிங் கால் பண்ணிட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன். ஆமா,
1: கால் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல, அவங்க போக்குல பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட பேசல. சோ அது ஒரு சின்ன அவமானமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல.
0: சரி சரி, அவமானம் எல்லாம் படக்கூடாது. அதுக்கு நடுவுல நம்ம அதை தொடச்சு போட்டு நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1815 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1815 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ஓகே, கட் கேமரா நிகழ்ச்சியோட நிறைவாக வரும் காலர், ஹலோ வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம் இருவரும்?
1: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். ஏன் லேட் கம்மியா வந்துட்டீங்க?
2: ஒண்ணு
1: இல்ல, நாங்க வந்து டயலாக் வந்து போட மாட்டோம், நீங்களே ஸ்பாட்ல பேச போறீங்க. ரெடியா?
2: மாயால டயலாக் பேசணுமா?
1: ஆமா
2: நான் சொல்றேன் மேம். அதெல்லாம் மாயன்னா வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காக. வாமா மின்னல்
1: இதற்கும் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டாங்களே.
2: மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காக. வாமா
1: மின்னல். கடைசியில ஒரு நடுக்கம் தெரியுதே.
3: அதாவது நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா பயம் ஊத்திட்டோம்ல, அதனால அவங்க பயந்துட்டாங்க
2: அப்படிதானே?
1: அதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நாலு பேரும் பயம் ஊத்திதான் எனக்கு பழக்கம், அதானே?
3: நாளைக்கு வரவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஐயோ செஞ்சு கலைவாணி போன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பீதியோட இருப்பாங்க.
2: அப்படிதானே?
1: அப்படிதான் பயமுத்துறாங்க.
3: சரி, நீங்க உங்களை பொண்ணு பாக்க வரும்போது இப்படிதான் புஸ்க் புஸ்க் அப்படி போயிட்டு வந்தீங்களா?
1: பொண்ணு
3: பார்த்தது

0: விஷயங்களே எனக்கு வந்து புரியுது. சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு இது வேற ஒரு சங்க அந்த ஒரு சம்பிரதாயம் பண்ணணும், அதுதானே மேடம்?
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாம ரெண்டு பேருமே நல்லவங்களாவே
2: வளர்ந்துட்டீங்கடா.
0: ஓகே, இன்னைக்கு வந்து ஷோ முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப
2: வேதனையா இருக்கு.
0: ஆமா, கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்தது அலையோட விளையாடு. ஆர்ஜே வந்து பீச்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னடா ஏய் போன் எடுக்கடா,
2: சீக்கிரமா உங்க அரட்டையை கட் பண்ணிட்டு லைனை கொடுங்கடா அப்படின்னு காத்துட்டு
0: இருப்பாங்க. ஆமா, ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு நானும் பாய் பாய் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
2: எஸ், தேங்க்யூ.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்க சஹி ரேவதி. வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைச்சி ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக ராக் பீச்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யார் அந்த ஆர்ஜே? யாரு யாரு யாரு வேற யாரு? எப்பவுமே அப்படியே கலகலப்பா ஜாலி வைப்ல இருக்க நம்ம ஆர்ஜே பாரதி தான். எஸ், நம்ம ஆர்ஜே பாரதி ராக் பீச்ல இன்னைக்கு ஃபன் பண்ண போறாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டைன் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா? ஹாய், வணக்கம்.
2: வணக்கம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம். நான் யாரு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே ரேவதி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ராக் பீச்ல இருந்துதான் நம்மளுடைய ஷோ போக போகுது. நம்ம ஒருத்தவங்க தேடி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா வீடு பூட்டி இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதாங்க நம்ம வீட்டையும் கொஞ்சம் பூட்டி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இது திருமணம் அப்படின்னாக்கா தூரத்துல இருந்து அழக வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கடலுடைய அழகெல்லாம். சோ இப்ப நம்ம வந்து அவங்க கூட வந்து பேச போறோம். வணக்கம்.
3: வணக்கம். என் பேர் பிரியங்கா.
4: ஹாய், என் பேர் லட்சியா.
5: ஹாய், என் பேர் சுப்பலட்சுமி.
6: ஹாய், என் பேர் பிரியதர்ஷினி.
2: பேசவே மாட்டோம்னு சொன்னவங்களா ஒரு புன்னகையோட பேசுறாங்க. பேர் சொல்லும் போதே அவ்வளவு ஒரு சிரிப்பு. எதுக்கு இவ்வளவு ஒரு சிரிப்பு?
6: வெக்கப்படுறீங்களா?
2: வெக்கப்படுற
6: அவளும் பெண் தானே. வெக்கம்
2: படத்துலாம் வருது. எனக்குலாம் வந்து பெண் பாருங்க வரீங்க.
6: நாங்கள் சிஸ்டர்ஸ் நான் கள்ளக்குறிச்சியில இருந்து பீச்சுக்கா பாட்டம் வந்திருக்கோம்.
2: ஓ சூப்பர். எது இருக்கு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பீச்சு தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். கள்ளக்குறிச்சிக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸ் தெரியுது?
6: எப்பயுமே எங்க ஊர்லாம் நல்லா இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்தாலும் பாண்டிச்சேரி நல்லா இருக்கு.
2: வாங்க
6: நீங்க வந்து ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க.
2: சரி, ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு குக் பண்ணிட்டு இருக்கீங்க. தீர்னு வந்து பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா போட்டீங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணும்போது பயங்கர உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே டேஸ்ட் ரியாக்ட் எல்லாம் இருக்கு. இந்த மன நிலைமையில உங்க மனத்துல வரக்கூடிய பாடல் என்ன பண்ணலாம்?
6: வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மேம். இப்போ எது செஞ்சாலும் எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம்.
2: நல்லாவே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவங்க சமைச்சது நல்லா இருக்கு, சொல்ல வரீங்க.
6: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னா சொல்லுவாங்க. இது மாதிரி உப்பு கொஞ்சம் குறைச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு.
2: நான் வந்து ஒரு காமெடிக்காக இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன ஒரு சாங்
6: ஞாபகம் வரும் கேட்டேன். ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். ஆனா அந்த பயணத்துல என்ன ஒரு ஞாபகம்
2: ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க வந்து சந்தோஷமா சாப்பிடலாங்க அந்த பொழுது. அப்ப எப்படி உங்களுக்கு தோணும்?
6: உங்க மனசுல ஐயோ என்னடா இது உப்பா இருக்கு அப்படிங்கும்போது உங்க மனசுல என்ன சொல்லணும்?
2: அப்படியே செஞ்சுட்டு செஞ்சுதான் சொல்லிடுவோம்.
6: இப்ப நான் வந்து ஒரு கேம் ஷோ வந்து கனெக்ட் பண்றோம். என்ன கேம் ஷோ அப்படின்னா, அப்படின்னு நீங்க முடிக்கவே இல்லை. ஸ்டார்ட் பண்றதுன்ற மாதிரி இருக்கு இவங்க. எப்ப விட்டா கள்ளக்குறிச்சிக்கு போவோம்? இந்த
2: எப்ப விடுவோம்? எப்ப வீட்டுக்கு போவோம்? நாங்க வீட்டு மூக்கிட்டாங்க சோகத்துல இருக்கோம்.
6: இப்ப எப்ப பேசுறோம்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு. எந்த கேம்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பரை நீங்க வந்து கடகடன்னு டபுள் டபுளா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் டூ அப்படின்ற சைகையிலே அவங்க கேளுங்கன்றது நாலு பேருக்கும் உண்டு. ஓகேவா? இப்ப நான் டூன்னு சொன்னேன் அப்படின்னா 4, 6

0: ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி டபுள் டபுளா வாங்க. ஓகேவா? நீங்க ஏதாச்சும் இன்னும் குட்டி குழந்தை மாதிரியும் இருக்கிறீங்க, அப்பா மாதிரியும் இருக்கிறீங்க, அப்ப உங்ககிட்ட வந்து கேம்ஸ் வந்து நம்பரே வராங்க. ரெண்டு ரெண்டு டபுள் டபுளா சாலை உங்களுக்கு போதும். அப்ப ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நாலு தெரியுமா கோவப்படுவாங்க. அந்த கை காட்டுறதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே சரி, நானே மறந்து போகல என்ன கேம் வாங்க. அவங்க சந்திச்சது பாத்தீங்க, ஆனா மறந்துடுவேன் அப்படின்னே உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு.
1: சின்ன இதயம் போதும் அப்படின்றீங்களா?
0: சரி ஓகே, நீங்க ரெடியா? பயங்கர போட்டிதான் இருக்கீங்க, நீங்க எப்படிதான் இருக்கீங்களா?
1: இல்ல எப்பவுமே அவங்கதான் அமைதியா இருப்பாங்க. இல்ல எல்லாத்துக்கும் வாழ்ந்து எல்லாமே அவங்கதான்.
0: என்னவாலும் நீங்கதானா? அப்ப நீங்க வந்து பயங்கர சுத்திட்டா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டா? அப்பனா உங்களுக்கு வந்து பல விதமான கேம்ஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். கொடுக்கலாமா? ஓகே, நீ பண்ணி நம்பர் சொல்றேன், மூணு மூணா ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? 63

0: 63 ஆட் பண்ணலாம் தான் வரும்.
1: 66 69 72 75 அப்புறம் 69
0: இன்னொரு கேம் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு லேம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன் சரியா, அதை வந்து நீங்க வந்து தமிழ்ல சொல்லணும் சரியா.
1: இங்கிலீஷே தெரியாதுன்னா என்ன பண்றது?
0: ரொம்ப ஈஸியா
2: இதையும் பிளாக்
3: பண்றேன்.
2: எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பாம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு ராக் பீச்ல நம்ம ஆர்ஜே பாரதி வந்து ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல கணக்கு படம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் மாட்டுறாங்க அவங்க கிட்டன்னு கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட எல்லா படமும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேசல நந்தினி. பீச்க்கு வந்து எப்பயுமே வருவீங்களா இல்ல எப்பயாவது போர் அடிக்கும் போதுதான் வருவீங்களா?
2: போர் அடிக்கும் போதுதான் வரும்.
1: அப்படியா? நான் டக்குனு உங்ககிட்ட ஒண்ணு கேட்டே ஆகணுமே. பீச் பத்தி டக்குனு ஒரு கவிதை சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு கவிதையே ஒரு கவிதை எப்படி சொல்லுவோம் அப்படின்றீங்களா? ஒரு கவிதை பீச்னா கவிதைக்கு போனது ரொம்ப இந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்காதீங்க அப்படின்றீங்க. பீச்லயே உங்க மனசை ரொம்ப கவர்ந்த விஷயம் அப்படின்னா இது ஏன் டக்குனு வருது?
2: அது வந்து அது ஒரு தடவை தான் வரும். வரும்போது மறுபடி திரும்பி
1: போவாது திரும்ப பேசுறேன் நீ அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேம் ஷோ கண்டு சொல்லலாமா? ஒரு சாணம்னு சொன்னா உடம்பு போயிட்டு அதனால அவங்க மனித வந்து சொல்லிட்டேன் அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வர சொல்றீங்களே.

0: நீங்க நல்லா தான் இருந்தீங்க. சரி, நம்ம உங்களை ஒரு கேம் ஷோ கொடுத்து உங்க மைண்டே நான் ரொம்ப குழப்பம் வச்சுனா. 63 சொன்னீங்க, 63 சொல்லுங்க. 61 அப்படியே கூலா கூலா சூப்பரா பண்றீங்க. 61 அப்புறம்
1: 59 67 55 53 51
0: தொடர்ந்து பேசலாம். இந்த ரெயின்போ போட்டு கேட்டு கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு.

0: இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: நேரம் 5:30 ஒரு நிமிடம். வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ ராக் பீச்சில் நம்ம ஆர்ஜே பாரதி வந்து கணக்கு பாடகம் பாடம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பாட்டு பாடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு வார்த்தையை சொல்லி அதனால் நீங்கள் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் பிடிக்கிறாங்க பாட்டு பாட வைக்கிறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா?
2: எனக்கே பயமா இருக்கு.

0: ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம். எனக்கே பயமாகுது சார். சூப்பரான பேர். அது கொண்டு போய் சொல்லி இவ்வளவு வைக்கப்படுறீங்க, இவ்வளவு பயம். உங்க பேரு சுஷ்மிதா. படிக்கிறதுலாம் சரியா தான் நம்மளோட மோட்டிவா இருக்கும். இப்ப வீட்டுல வந்து உங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி நீங்க எடுத்தீங்களா இல்ல? நீங்களா? சரி, நீங்க வந்து எக்ஸாமுக்காக பயங்கரமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல நல்லா மார்க் எல்லாம் எடுத்துட்டீங்க சரியா? ஒரு சிச்சுவேஷன் சும்மா சொல்றேன். இந்த குரூப் வேணும் அப்படின்னும் பொழுது, அந்த குரூப் கிடைக்கலையே அப்படின்னும் பொழுது, இந்த சிச்சுவேஷன் உங்க மனசுக்கு என்ன சாங் டக்குன்னு வரக்கூடிய சாங்? இந்த குரூப் தான் எதிர்பார்த்தோம், ஆனா கிடைக்கல. சொல்லுங்க.
1: Thousand two hundred and forty-eight. பண்ணுங்க.

நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இதற்கு அதையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் 5:46. ராக் பீச்ல நம்ம ஆர்ஜே பாரதி வந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் யார்ட்டெல்லாம் பேச போறாங்க, என்னென்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நமக்கு கேட்க ரொம்ப ஈகரா இருக்கு. அவங்களே கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு

0: பாட்காஸ்டுக்காக பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சாதனா?
1: வாவ் சாதனம். வணக்கம். என் பேர் என்ன அருவி?
0: நீங்க அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானே என் பேரை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க முந்தைய வருஷம் வந்து சொல்லிட்டாங்க. நிறைய சாதனைகள் பண்ணுவீங்க?
1: இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்றோம், பண்ணுவோம் பெருமையா.
0: அது சின்ன வயசு இருக்கு இல்ல, நான் நல்லா பண்ணலாம்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்துல
0: இருந்து வரோம். தஞ்சையில ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப மறக்கவே முடியாத பிளேஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தாங்க.
1: நிறைய தெரிஞ்ச பிளேஸ் தெரியும் இருக்காங்கதான்
0: எனக்குமே ரொம்ப வந்து பிடிச்சவங்க. வரும்போது நீங்களா சும்மா இருந்திருக்கவே மாட்டீங்க, நல்லா தெரியும். அதாவது மறக்க போனமா யார் வந்து பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆனீங்க?
1: உங்களுக்கு
0: வந்து
1: ஒன்னு
0: அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் தான்.

0: நினைக்கிறேன். ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க, உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு பாத்துக்கோங்க, பாட்டு பாடுறேன் நாங்க போனா இப்ப எங்களுக்கு பாட்டா அப்படின்னு. ஓகே ஓகே, அது கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் மேகம் ரெயின்போ குதிரை 102.8 நேர்கள் கேட்டு கற்றுக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின் 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. ஸோ ராக் பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே பாரதி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பேசுறாங்களா இல்ல எண்டு கார்டு போட்டுறாங்களா நான் உங்கள்கிட்ட கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. பேசிட்டே இருந்தது வந்து நம்ம வந்து நிறைய தளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றது இப்பதான் எனக்கே வந்து நம்ம ஆர்ஜே தேவசி பண்ணதும் வந்து பிறந்துச்சு. ஓகே, நான் ஜாலியா என்ஜாய் பண்ண பண்ணீங்களா வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட 3 உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே கூடுதல் வர்த்தக ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இருதரப்பு பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே உத்தேசிக்கப்பட்டுள்ள வரியில்லா வர்த்தக உடன்பாடு இதற்கு சாதகமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று ரோமானியாவின் புக்காரஸ்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேரவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: ரோமானியாவின் தனித்துவம் வாய்ந்த

0: அமைவிடம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அந்நாட்டிற்குள்ள ஒருங்கிணைப்பு காரணமாக ஐரோப்பிய சந்தைக்கான இந்தியாவின் தலைவாசலாகவே ரோமானியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, மருந்து உற்பத்தி, உணவு பதனீடு உட்பட பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இயலும் என்று அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கி பயணித்து வரும் இந்தியாவில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சீர்திருத்தங்களும் கொண்டுவரப்படுவதால் உலக முதலீட்டாளர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார்.
1: நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அலுவல்கள் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க ஆரம்பத்திலிருந்தே அரசு தயார்தான் என்றும் காங்கிரஸ் விதித்த நிபந்தனைகள் காரணமாகவே இதில் முன்னே செல்ல இயலவில்லை என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக மாநிலங்களவையில் கூறினார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க கடும் சட்டம் கொண்டு வருவதில் தாமதங்கள் கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடும் இதையே விரும்புவதால் மசோதாவை நிறைவேற்றுவதில் தடைகளை தவிர்த்தல் அவசியம் என்று அவர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற விவாதங்களை எதிர்க்கட்சிகள் தடைப்படுத்தினால் இளைஞர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உத்தேச மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிஜேபி சிஜேபி தலைவர்களுக்கு இடையிலான 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் இன்று நடைபெற்றன. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவது குறித்த சிஜேபி தரப்பினரின் கோரிக்கைகளை இக்கூட்டத்தின் போது தாங்கள் கேட்டறிந்ததாக திரு ஜே நட்டா பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி தரப்பினர் முன்வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திரு ஜே நட்டா மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே மொத்தம் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: பெல்லாரி குண்டக்கல் இடையே கூடுதல் ரயில் பாதைகளை அமைக்க பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் மொத்தம் 7 லட்சம் மக்கள் தொகையுடன் கூடிய சுமார் 99 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்புகள் மேம்படும். நாட்டின் 3 இடங்களில் மொத்தம் 3030 கோடி ரூபாய் மத்திய நிதி உதவியுடன் பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கான பவ்யா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இத்திட்டத்தின் கீழ் உத்தேச ரசாயன பூங்காக்களுக்கு தலா 1000 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார்.
1: டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டும் வகையில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியது போல சமூக ஊடகங்களில் உலாவரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி கூடுதல் போலீஸ் கமிஷனருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக காட்டும் வீடியோவும் முற்றிலும் போலியானதே என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறிவும் பிரிவு தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் இதுவரை

எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தற்காலிக நடவடிக்கைகளை நம்பாமல் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களை அமல்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை விளக்குவதாக பிரமாண பத்திரங்கள் அமைய வேண்டுமென்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தலைமை வழக்கறிஞர் திரு குஷால் மேத்தா நீதிமன்றத்தில் கூறினார். இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது மதுராந்தகம் அருகே லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். மதுராந்தகம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் கண்டுபிடிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் புதிய பழத்தோட்டம் அமைக்கவும் பாரம்பரிய மலர்கள் மஞ்சள் வெங்காயம் மற்றும் வீரிய ஒட்டுரக காய்கறிகளை பயிரிடவும் முடாக்குகளை அமைக்கவும் சாகுபடிக்கு பிந்தைய முறையில் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் ஓட்டப்பட்டுள்ளது. இப்பட்டியல் குறித்து ஆட்சேபனை உள்ளவர்கள் ஆகஸ்ட் 3 எழுத்து வடிவில் தெரிவிக்கலாம் என்றும் தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. E20 என்னும் எத்தனால் எரிபொருள் எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இன்று 8:30 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவு தயாரித்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி கலந்து கொண்டு எத்தனால் கலந்த எரிபொருளின் பயன்பாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார். வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதைகள் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃப்ரம் ரெயின்போவில் கேட்கணும்னா அப்ப உடனே போன் எடுத்து 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணில் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை ஃப்ரம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி எங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை நான் பிளே பண்ண தயாரா இருக்கேன்.

0: நேயர்களின் விருப்பம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனிக்கல இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
1: எனக்கு சித்ராமா வயசுனா ரொம்ப பிடிக்கும் மேம். அது வந்து மரிக்குழந்தை படத்துல இருந்து கண்ணதாசனி கண்ணதாசனி வந்துவிலி உன் காதல் கவிதைகள்
0: உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: பாடல் பிடிக்கும் சார்?
1: அப்படியே படம் செல்லக்கண்ணு மேடம். படம் வண்டியில மாமா பொண்ணு ஓட்டுறது செல்லக்கண்ணு.
0: ஓட்டுறது செல்லக்கண்ணு, ஓகே சூப்பர். ஏன் இந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் நல்லா இருக்கு மேடம்.
0: நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் கால் பண்ணீங்கன்னா நான் தான் போன் எடுப்பேன். எடுத்து உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு அந்த பாடலை பிளே பண்ணதுதான் நான் தயாரா இங்க ரெடியா உட்காந்துருக்கேன். சோ சீக்கிரமா கால் பண்ணுங்க நேர்களே.

0: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:33. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வந்து சாரதா திரைப்படத்துல இருந்து கண்ணா நாளான இமையாவின் ஒரு அருமையான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். காதல் என்பது அரும்பானால் கண்கள் அங்கே மலராகும், எண்ணம் என்பது மொழியானால் இதயம் அங்கே ஒலியாகும், உள்ளம் என்பது பூவானால் உதடுகள் அங்கே தேனாகும். மழை தரும் முகிலாய் மனமானது, காதல் முளைத்திட மனதில் பயிரானது, பாடல் ஒலித்திட மகிழ்ச்சியின் கடலானது. பாடல் ஒலி கட்டும் பரவசமாய்.
0: நன்றி சார், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:38 நொடிகள். எஃப்எம் ரெயின்போடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். இக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கேன் மேம்.
0: சூப்பரா இருக்கீங்களா? அப்படியே அந்த ஒரு உற்சாகத்தோட உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: அன்னையாரும் பத்மினியும், இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து உனக்காக பிறந்தேனே பேரழகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே குடிச்சீங்கன்னா நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் மேம்.
0: ஆமா, அது வந்து ஒரு நல்ல ஒரு காதல் பாட்டு அப்படின்னே சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி. ஆமா
0: ஆமா, சரி, சூப்பரா அந்த பாடல் வந்து கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம். பை
0: பை. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எஃப்எம் ரெயின்போவில் போட தயாராக இருக்கேன்.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:45. எஃப் எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். மணலியிலிருந்து பலராம் பேசுறேன்.
0: பலராம் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: காவல் கீதம் படத்துல இருந்து சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே.
0: ஓகே, ஏன் இந்த பாடல் சார்?
4: அது வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தில் அமைஞ்சது. மருதங்கத்தோட ஒரு ரம்யமான ஒரு
0: மிருதங்கம் இசையில வந்து இதுல வந்து அது இடம்பெறும். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றதால இந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அப்படிதானே சார்?
4: ஆமா, கண்டிப்பா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ விண்மானம் விரும்பதே நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆர் முருகன், இளமங்கலம். ஈராமா முருகன், ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: இளமங்கலம்ல இருந்து முருகன். ஓகே முருகன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நினைச்சத முடிப்போம்ல இருந்து பூ மாலை தூவி.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இந்த பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அப்படியாவது எங்களுக்கு மழை பெய்யட்டேன் மேடம், எங்க ஊர்ல மழையே இல்லைங்க மேடம், வெயில் தான் காயுது.
0: இந்த பாட்டு கேட்டாவது நம்மளுக்கு மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே உங்களுக்கு?
1: ஆமாங்க மேடம். உங்களுக்கு மாலை வணக்கம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ விண்மனம் வெறுமதே நிகழ்ச்சி வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
2: மாலை வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே அபுசாலி சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் நீங்கள் கேட்டவை பாடல் பிள்ளை நிலா இரண்டு வெள்ளை நிலா, அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
1: ஓகே, சரியா இந்த பாடல்
2: ஜானிக்கு இனிமையா இருக்கு மேடம். அவங்க மறைந்தாலும் இந்த பாடல் வரிகள் நம்மளுக்கு பேர் சொல்லுங்க மேடம்.
1: ஓகே சார், கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கு
2: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ரோமானியாவின் புக்காரெஸ்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வினாத்தால் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் 3 இடங்களில் பிரத்யேக இரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கான பவ்யா திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சிஜேபி தலைவர்களுக்கு இடையிலான 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் இன்று நடைபெற்றன. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். நாளை 1வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டும் வகையில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியது போல சமூக ஊடகங்களில் உலாவரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது மதுராந்தகம் அருகே லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான 2 உட்பட 3 உயிரிழந்தனர். மதுராந்தகம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் 1 இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:15 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. உங்களுக்கு பிடிச்ச பாடல் FM ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணுமா? அப்ப உடனே போன் எடுத்து 2 2 7 3 7 6 0 மற்றும் 2 2 7 5 2 3 0 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை என்கிட்ட சொல்லுங்க. நான் FM ரெயின்போவில் பிளே பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்க இல்லைன்னா செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0 4 1 3 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே நேர்களே, இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்குங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே கலையரசு சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பதமும் பாடலும் கவிதை நடையில்.
1: ஓகே.
2: கோடை நிலவாகி வானில் விளையாடும் மலரே, சாதி மல்லிப்பூவில் மாலை கட்டு, காதல் கட்டளையிடும் நேரம், கண்ணும் எங்கும் இசை, நெஞ்சுக்குள் பூ மஞ்சம், நீ விட்ட நேரம் தொட்டு போன காதல் கணை, சாட்டு இல்லாத பம்பரத்தோடு ஆடலும் பாடலும் என வருவது மலேசியா வாசுதேவன் கிராமத்து குயில் ஜானகி ராம் பிரசாத்.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
2: கேட்காத ஒரு பாடலே நமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு ஒரு நன்றி.
1: நன்றி. ஓகே சார், விளம்பரத்தினை தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடலை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆழமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:18. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
7: வெள்ளிக்கிழமை
6: அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு வந்து டவுட் ஆகுது. இனி நீங்க வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட பாடல் தானே கேட்க போறீங்க? கண்டிப்பா. ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: திருவாரூர் மாவட்டம் நன்னில மட்டம் இல்லூர் சதா கௌதமன்.
6: கௌதமன்,
7: சதா கௌதமன்.
6: சதா கௌதமன், ஓகே கௌதமன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு சத்யதேவன் படத்துல இருந்து நல்ல வெள்ளிக்கிழமை அம்மாவும் வாசலைங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
6: ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
7: கேட்டு மகிழ்ச்சி, நான் மிக்க மகிழ்ச்சி மேடம். கேட்போம், நன்றி.
6: கால் பண்ணதுக்கு நன்றி சார். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2-2-7-3-7-6-0 மற்றும் 2-2-7-5-2-3-0 என்ற எண்கள்ல

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: உன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார்.

இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில்

அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரின், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி மனம் வருமதே. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. டெய்லி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக உங்களுடைய விருப்ப பாடல் பிளே பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அழைப்பாளர் லைன்ல இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம் நானும்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: பம்பரா கண்ணாலி, அந்த படத்துல இருந்து பம்பரா கண்ணாலி அந்த சாங் தான் மேம்.
1: அந்த சாங் ஏன், அந்த சாங்
2: நல்லா இருக்கும் மேம். குத்து சாங் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு.
1: குத்து சாங் கேட்டானே எனர்ஜி வந்துரும், அதனாலதான் இந்த பாட்டு கேக்குறேன். இல்லையா?
2: ஆமாங்க மேம்.
1: ஓகே, உங்களுக்கு எனர்ஜி வரட்டும், நீங்க இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
3: கங்காதரன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: மஞ்சப்பையன்
3: இந்த பாடல் சார்.
4: சற்று முன் எங்க ஊர்லயும் மழை பெஞ்சு மேடம், அதான் ஏன்னு தெரியல. விமலுக்கு வந்த டவுட் எனக்கும் வந்திருக்கு.
3: ஓகே, உங்க ஊர்ல மழை பெஞ்சது, அதனால அந்த டவுட்னால இந்த பாடல் உங்களுக்கு வேணும்
4: அப்படின்னு. விமலுக்கு வந்த டவுட் தான் எனக்கு வந்துருச்சு இல்ல.
3: சூப்பர் சூப்பர்,
4: இப்ப நீங்க
3: கேட்டோன்னு நின்று போச்சு போங்க.
4: அதேதான்.

0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கேக்கலாமா? நன்றி
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கேட்கலாமா? நன்றி
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:38, 5 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் காயத்ரி மேடத்துக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: பாடம் வந்து இதய வீணை. பாடல் வந்து காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர்.
2: ஓகே, ஏன் இந்த பாடல் விருப்ப பாடல கேக்குறீங்க?
3: இப்ப மழை வந்து இல்லங்க, சுத்தமா வேற வேக்காடா இருக்குது, ரொம்ப வறட்சியா இருக்குது,
2: அதனால ஜில்லுன்னு பாட்டு
3: கேக்குறேன். மழை வெளியூர்ல எழுதுங்க காஷ்மீர்லாம்.
2: சரி சரி, ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி, நன்றிமா.
2: நன்றி சார். விளம்பரத்தினை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள். 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:47, 30 எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்பகண்ணன் பேசுறேங்க.
6: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: படம் வந்து 3 முடிச்சு, பாடல் வந்து ஆடிவெள்ளி. இந்த பாடல் வந்து நம்மளோட

நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நான் திருவண்ணாமலை பரவீன். என்ன சொல்றேன், பரவீன் திருவண்ணாமலை.
2: பரவீன் மேடம், எடுத்தோடனே என்ன பண்ணிட்டீங்க நீங்க?
3: குழப்பிட்டேன் கொஞ்சம்.
2: குழப்பிட்டீங்க, சரி சரி, குழப்பாம இப்ப கொஞ்சம் நல்ல பாடலா சொல்லுங்க.
3: பாண்டி திரைப்படத்துல இருந்து காலா கரும்பு அந்த பாடல்.
2: ஓகே, ஏன் இந்த பாடல்?
3: நன்றி.

எஃப்எம் ரெயின்போவின் வனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் நிறைவாக வரும் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் இந்த தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ரோமானியாவின் புக்காரெஸ்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேரவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். தேர்வு வினாத்தால் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் 3 இடங்களில் பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கான பவ்யா திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை பண்பாட்டு போட்டிகள் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளன. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் முன்முயற்சியின் கீழ் நாட்டு நலப்பணி திட்டத்துடன் இணைந்து இப்போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் பட்டப்படிப்புகள் மற்றும் பட்டயப் படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இக்கல்லூரியில் BA தொழில்முறை ஆங்கிலம் படிப்பு புதிதாக தொடக்கப்பட்டுள்ளது. உலக சதுப்பு நிலக்காடுகள் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் இன்று காரைக்காலில் நடைபெற்ற சிறப்பு சதுப்பு நிலக்காடு நடைபயணத்தில் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கடலோரப் பகுதிகளின் இயற்கை அரணாக திகழும் சதுப்பு நிலக்காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: finish against a strong international field. And in the Commonwealth Games in Glasgow, India's Srihari Natraj has advanced to the men's 50-metre backstroke semi-finals on the second day. Natraj clocked 25.52 seconds in the heats to qualify 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. The world-famous Bahuda Yatra of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra was celebrated with immense spiritual fervour in the holy city of Puri in Odisha today. Millions of devotees witnessed the sacred return journey of the sibling deities from the Sri Gundicha temple to the Sri Jagannath temple amid elaborate security arrangements. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves draft bill to set up fast-track courts and stricter punishment in cases of paper leaks and exam malpractices. National Testing Agency terminates 47 officials. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh meet CJP delegation in New Delhi. Cabinet Committee on Economic Affairs approves new rail lines in Karnataka, Andhra Pradesh and new chemical park scheme to boost industrial growth. Heavy rains continue to lash several parts of Gujarat affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறையை வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
4: மொத்தம்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்திரிகை துறையில்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்?
4: ஒன்று என்னென்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்குற பட்சத்தில் மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு?
4: மேல் படிப்புக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் இந்த மேல் படிப்பில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலாம்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
4: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பிரஸ் தான், பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆகிட்டுருந்தது. இப்போ அது வந்து ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷனுக்கு போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தியை ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து ப்ரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளு புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தில் செய்தியை வந்து சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம்.
5: நிச்சயமா சார், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படி

0: அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்க குறிப்பிட்டீங்க, இப்போ யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறோம், எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கு?
1: இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் வந்து அவங்க கருத்துக்களை முன் வைக்கிறவங்களாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தைய அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியாக வராது, எந்த ஒரு சூழ்நிலையில அந்த செய்தி வந்து வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில அது வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க சோஷியல் மீடியால வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாம புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்டாட்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும், மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கும்.
0: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு, இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
1: ஒன்று என்னென்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆகிருக்கு, ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில் படிக்கிறவங்க, இப்படி வந்துட்டே இருக்குது. மற்ற இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள் சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது, செய்தி ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்கு.
0: நிச்சயமா சார், இப்ப ஊடகங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்கு சார்?
1: நீங்க மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற பிறகும் மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பாத்தீங்கன்னா முந்தைய வந்து சோசியல் மீடியால அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்துல ஒரு செய்தியை சென்றடைறதுக்கு விரும்புறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினைச்சோன்னா வந்து ஷார்ட் அவுட் கொடுக்கறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்கறது இது பண்ணணும். கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் அவுட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட்டட் அதே ஜேர்னலிஸ்ட் வந்து பலருக்கும் பல மாதிரி பண்ற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகையில வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டா நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவா இருக்கு. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியால அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட முறையில் செய்தி கொடுக்கணும். மற்றபடி

0: காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு, மீடியா அப்படின்னு சொல்லும் போது அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவா இருந்தாலும் செய்தி கரெக்டா அவங்களை போய் சேரணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
0: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமா வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலான ஒரு சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியத அதில் அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து ஆராயுதலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்கள் வந்து ஜேர்னலிசத்தில் நாட்டமாக அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
1: நிச்சயமா சார், அதாவது பொதுநல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னி. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
0: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது. பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்ததுமோனா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா பொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் சொல்லும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டி மீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம், அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
1: நிச்சயமாக சார், இப்போ மல்டிமீடியா விஸ்காம் பற்றி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில் வந்து இந்தந்த படிப்புகளில் வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஆமாம், இப்போ நீங்கள் மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ இருக்குது, ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு. மீடியாக்குன்னு வேணும்னா அது மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளாக சொல்ல போகணும்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையதாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
1: நிச்சயமா சார், இப்போ சினிமா துறையில் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதில் ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
0: ஆமாம், கண்டிப்பாக விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு, ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியாக ஷேப் கொடுக்குறாருன்னு நினச்சோம். நிறைய ரஷ்ஷஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்ஷஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஏ டேக்ஸ்

0: அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்றத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரியும் இருக்கு. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அதனால சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான், எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் அ மெயின் திங்குன்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தனா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தேன் சிந்தும் பாடலை தரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பிரதீப் குமார் குரல்ல மாணவன் திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், மௌனம் என்னும் உன் மொழியில் மழையாகி பேசுகிறாய். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித்ரீரம் குரல்ல சைரன் திரைப்படத்திலிருந்து.

0: கிளை ஆகாயம் போனாலும் வேர் என்றுமே இந்த மண்ணோடு தான் இருக்கும். கிளை ஆகாயம் போனாலும் வேர் என்றுமே இந்த மண்ணோடு தான் இருக்க வேண்டும். நான் ஊரெங்கும் சென்றாலும் எண்ணம் எல்லாம் அடி உன்னோடு தான் இருக்கும். தேன் சிந்தைவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவம் மகாதேவன் குரல்ல சீறு திரைப்படத்திலிருந்து.
1: த்ரிஷா, இந்த படத்தோட என்னென்ன முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு.
2: ஏய், நீ என்ன சந்தன ஃபானா?
0: தேங்க்ஸ்.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அலை நீரோடு உறங்காமல் தொடரும் உன் ஞாபகம், உயிர் தேடலில் இடரும் உன் பூமுகம். தேன் சந்த தெய்வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் வருண் குரல்கள்ல பூமி திரைப்படத்திலிருந்து.
1: அன்னலும் நோக்கினான்.

வான்வெளியில் பறப்பேன், நீ திரும்பினால் பூ நிலவை பறிப்பேன், நீ நெருங்கினால் வேறுலகை எரிப்பேன், நீ கலங்கினால் காலடியில் கிடப்பேன். தேஞ்சந்த தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கபில் கபிலின் குரல்ல ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இரவின் ஒளியில் ஒளிரும் இசை நட்சத்திரங்களின் தொகுப்பு தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுனிதி சௌஹான் குரல்ல வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:13. காலை அனுப்பின் வாசமும் காதல் கிணங்கும் சுவாசமும் சாகும் போதும் தீர்ந்திடாது என் உயிரே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சத்யபிரகாஷ் மற்றும் பிரகதி குரல்கள்ல தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:17:35. நூலுக்கேத்த செயலை போல போதும் போதும் உன் சேட்டை, ஒத்த உசரையும் இனி உனக்கென தருவேன் என்னை தாளாட்ட. தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் யுகபாரதி வரிகள்ல உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து.

உனது சிறு பெனல் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்ததே வாசம் பிறந்ததோ, வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல் என்மேல் படுகிறதே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அடிப்பெண்ணே என தொடங்குகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனமெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி மேலேறி ஓடாதோ, இங்கும் அங்கும் எங்கும் பொங்கி பாயாதோ. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் சின்மயி குரல்ல சென்னை 28 2 திரைப்படத்திலிருந்து.

மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை என்ன நான் சொல்ல, மிச்சம் ஒன்றும் இல்லை. முழுமதி நீல் பனி இரவினில் கனி பொழுதினில் ஓடாதே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரதீப் குமார் குரல்ல மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததைவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்ல தாண்டவம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.
1: நீ

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நேரம் 11:00. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சி, வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரை மீண்டும், 11:47 முதல் 12 வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா. புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3:00 கல்லூரி பூக்கள், நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ, மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலியோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ், 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே சென்னை அஞ்சல் வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 முதல் 11:00 வரை தேன் சந்ததே வானம். நாளை 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்லே, 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 அரங்கிசை, மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா, சென்னை அஞ்சல். நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, தலைப்பு அவசரகால முன்னெச்சரிக்கை, நெறிப்படுத்துபவர் மலர்விழி.

நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

எஃப்எம் ஸ்டுடியோ டைம் டெஸ்டிங் 4 hours 59 minutes 30:32. செகண்ட் மைக் டைம் டெஸ்டிங் 4 hours 59 minutes 49:50, 51. ஓகே.